நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இரர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்து சோபனா பாடியுள்ள ரோக நிவாரண அஷ்டகம்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 7 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 12 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது.

தமக்கு எழிவு வந்தால் உடனே உயிரை விட்டுவிடுகிற மானம் உடையவரின் புகழை இந்த உலகம் தொழுது போற்றும். குறள் எண் 970 அதிகாரம் மானம்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவாஜ் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வேயில் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ள நிலையில் இது தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை

ஆலயத்தில் நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களுக்கு காலை வணக்கம். நேரம் 6:04 ஆயிட்டிருக்கிறது. நீங்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த அழகான காலை வேளையில இந்த அழகான நாள உங்களோட சேர்ந்து அழகா இனிமையா உற்சாகமா துவக்க இருக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. இதே மாதிரி உங்கள் நாளும் இனிய நாளாக உற்சாகமான நாளாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு பக்தி நேரம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். காலை வேளையில் நம்மளோட நாளை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி பக்திமயமாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி இந்த 1 மணி நேரம் பக்தி பாடல்கள் கேட்க போகிறோம். தில்லையம்மன் அப்படின்ற ஆல்பம்லேருந்து நமக்காக முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 6:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாணிஜெயராம் பாடிய வாணி அருள்வாள் என்று தொடங்கும் அந்த பாடல் கேட்கலாம்.

0: Mas só a dona.
1: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோசி. எங்கடி போன?
2: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
1: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
2: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
2: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

6:34 ஆயிற்றுக்குது. கேட்க போகும் அடுத்த பாடல் கருணை ஒளி வெள்ளம் என்று தொடங்கும் இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் லலிதா பாடியது. கேட்கலாமா?

നാള് ഇനി എല്ലാം ഇത്തൂള്. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சிவன் பாடல் கேட்கலாம். கங்கை அமரன் பாடிய அந்த பாடல் தீபன் அருணாச்சலம் அவர்களின் வரிகளில்.

மழையில நனையிறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டோம். நிறைவு பாடலாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய முருகன் பாடல் கேட்கலாம்.

சரவண பாபா குகை என்னும் மந்திரத்தால் தக தகவென மயிலும் ஆடுது தமிழெனில் ஒரு சுவையும் கூடுது சரவண பாபா.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
2: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
1: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
2: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
1: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி.
5: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
6: அன்புள்ள கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
7: நலம் நலமறிய ஆவல், செய்வன திருந்த செய்னு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. விவசாயம் செய்வோர் பெரும்பான்மையானவர்கள் சொல்ற கருத்து ஒன்றும் கட்டுப்படியாகல அப்படிங்கிறது தான். இதில் உண்மை இருந்தாலும் ஒரு சில முன்னோடிகள் சொல்றது எதையும் ஒழுங்கா உருப்படியா காலத்தில் செய்தா லாபம் கிடைக்காம போகாது சாருங்கிறது தான். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பண்ணவயல்னு ஒரு கிராமம், அங்கே இளங்கோவன் என்ற வேகமான ஒரு விவசாயி. மரப்பயிர்கள், மக்காச்சோளம், நிலக்கடலை, நெல் எல்லாம் சாகுபடி செய்யக்கூடிய பெரிய விவசாயி. இப்போ நெல் சாகுபடி செய்ய ஆயத்தமாகி இருக்கிறார். இவருக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் சுமார் 2000 மரக்கன்றுகளை நட்டாராம் அவர் தோப்பில். அதை வெட்ட போகிறதில்ல, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 100 இல்லை, 200 இல்லை, 2000 மரக்கன்றுகள். இந்த 2000 மரக்கன்றுகளில் ஒரு பாதி 1000 மரக்கன்றுகள் மரமாக மாறினா எவ்வளவு நல்லாயிருக்கும், எவ்வளவு பெரிய சூழல் பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய சொத்து. இப்படித்தான் யோசிக்கணும். என் குழந்தை வளரும்போது இந்த மரக்கன்றுகளும் வளருது, கூடவே ஒரு முதல் வங்கியில் போடும் ஃபிக்ஸட் டெபாசிட் போல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய சொத்தை நான் உருவாக்கிட்டேன். கண்ணுக்கு தெரியாமல் வளருதுன்னார் அன்பர். எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை பார்த்தீங்களா
6: கிருஷ்ணகுமார் சார்.
7: இவர் சொன்னார், எனக்கெல்லாம் விவசாயத்தில் நட்டமே இல்லை சார்னார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சில விவசாயிகள் இருக்கிறாங்க. இன்னொரு அன்பர் குருவாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆசை தம்பி, 40 வயசுலேயே பிஎஃப் டெக்னு சொல்லக்கூடிய விவசாய படிப்பு விவசாயிகளுக்கானது, கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்தார். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள வயல்களில் எலிவெட்டு பிரச்சனை உண்டு, இதை கட்டுப்படுத்த விவசாயிகள் ரெண்டு வேலை செய்யலாம்னார் அவர். ஒன்று 10 கிலோ சாணம் அன்று போட்டது அல்லது அப்போ போட்டது, அதோட ஒரு 2.5 லிட்டர் மண்ணெண்ணெயை கலந்து நல்லா பிசைஞ்சி உருண்டை உருட்டி வயலில் அங்கங்கே பரவலாக வச்சிடணும், அல்லது எலிகளின் நடமாட்டம் இருக்கும் இடங்கள் வரப்போறம்லாம் வச்சிட்டா எலிகள் இந்த வாசனைக்கு ஓடியே போயிடுமா. இன்னொரு முறை ஒரு மரக்கால் நெல், கொஞ்சம் ஃபோரேட் குருண மருந்து, ஒரு 20 கிராம் 30 கிராம் அளவுக்கு அல்லது 50 கிராம் கூட எடுத்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி, எல்லாத்தையும் ஒரு மண் பானையில் போட்டு கலக்கி பொங்கிடணும். நெல்லிலிருந்து சோறு வந்த உடனே இதை உருண்டையாக உருட்டி எலி நடமாட்டம் உள்ள இடங்கள் வரப்போறம் இப்படி அங்கங்கே வச்சிட்டா பொங்குன சாதத்தின் வாசனைக்கு எலிகள் வந்து சாப்பிட்டு செத்து போயிடும்னார் ஆசை தம்பி.
6: கிருஷ்ணகுமார் சார்,
7: எப்படிலாம் மக்கள் யோசிச்சு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அனுபவமே பாடம், விஞ்ஞானிகள்

0: ஆராய்ச்சிகள், விவசாயிகளின் பட்டறிவு, இதையெல்லாம் ஒன்று சேர்த்து முறையாக வயலில் கடைப்பிடிச்சா நட்டம் வருங்கிறீங்க. பண்ண வயல் இளங்கோவனையா சொன்னது உண்மைதாம்பீங்க, அப்படித்தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா.
2: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
4: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
4: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எதுக்கு கழுவுற?
4: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
5: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் நேர்களே. நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்குது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இது வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இந்த நாள் உங்களோட சேர்ந்து இனிய நாளாக துவக்க இருக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே வாசவி அண்ட் இன்றைக்கி செப்டம்பர் 29 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து வருட வருடம் இந்த நாளை வந்து உலக இதய நாள், வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம், கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் மனிதன் வந்து உயிரோடு வாழறதுக்கு இந்த இதயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ நம்ம உடம்புல வந்து இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி, அதாவது உடல் முழுக்க உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த ரத்தத்தை அனுப்பிச்சு, அந்த ரத்தம் எதுக்கு போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்ற அந்த நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப தேவையான அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகுது. அண்ட் அதே மாதிரி எல்லா செல்ஸுக்குமே வந்து நமக்கு தேவையான இந்த சத்துக்கள், இந்த நியூட்ரியன்ஸை எல்லாத்தையுமே வந்து இந்த ரத்தம் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உடம்பு முழுக்க பம்ப் பண்ணி சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான உறுப்பு, ஒரு முக்கியமான ஆர்கன் நம்ம ஹார்ட். ஸோ அந்த ஹார்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம உடம்புல இரண்டாவது இதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி இந்த இதயம் நம்ம வந்து இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற இந்த இதயம் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி உடம்பில் இன்னொரு ஒரு உறுப்பு இருக்கு, அது வந்து உடம்பின், நம்ம மனித உடலின் இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை தான் அந்த உறுப்பும் செய்யும். ஓகேவா? அதாவது இந்த பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கான அந்த வேலையை தான் இந்த உறுப்பும் செய்யும். ஸோ இந்த ஹார்ட் நமக்கு தெரியும், இந்த செகண்ட் ஹார்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் இன்றைக்கான எஸ்எம்எஸ் இன்றைக்கான ஃபேஸ்புக் குவெஸ்சன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போதுமே நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம இந்த குவெஸ்சன் போட்டோம், ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம்

அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரும் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த விடை என்ன அப்படின்றத நம்ம தேடி நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்சு, நான் வந்து கண்டுபிடிக்க போகிறது கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சேலஞ்சு, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் இரண்டாவது இதயமாக எந்த உறுப்பு செயல்படும் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணி எனக்கு சொல்ல போகிறீங்க. ஹானஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணாமல் எதுவாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மேலேருந்து இந்த இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம உடம்புக்கெல்லாம் அனுப்புது, இதே மாதிரி ஒரு வேலையை வேறு எந்த உறுப்பு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயாலஜிக்கலாக அப்படியே வந்து திங்க் பண்ணி நீங்களாக இந்த கேள்விக்கான விடையை வந்து கண்டுபிடிச்சு அனுப்புனீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, ஸோ இந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் வந்து நான் முகநூல் பக்கத்தில் நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற இந்த முகநூல் பக்கத்தில் நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த

இன்போனூத்தி ஒன்று புள்ளி நாலு அப்படின்ற இந்த முகநூல் பக்கத்தில் நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸில் நீங்களாக யோசிச்சு எதுவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கெஸ்ஸாக கூட நீங்கள் சொல்லலாம். சரியான விடை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, கெஸ் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு தேடாமல் நீங்களாக வந்து யோசிச்சு சொல்ல போகிறீங்க. அதான் இன்றைக்கான சேலஞ்ச். ஓகே ரைட். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதே மாதிரி நம்ம பேசின அந்தே அந்த கலகலப்பான அந்த ஒரு உற்சாகமான ஒரு வைப்பில் ஒரு பாடல், என்னவளை திரைப்படத்துலேருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கிருஷ்ணராஜ் தீபிகா மற்றும் குழுவினர் பாடி அந்த பாடல், எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையில வைரமுத்தோட வரிகளில் ஒரு அழகான பாடல், நீங்கெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா உணர்த்துற ஒரு பாடல் கேட்கலாமா?

ஆல் ரைட், வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இன்றைக்கி உலக இதய நாள் அப்படின்றதுனால நம் உடலின் இரண்டாவது இதயம் என்று அழைக்கப்படும் அந்த உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அன்பு சகோதரிக்கு இதயம் கனிந்த காலை வணக்கம். நன்றி நன்றி. எவ்வளவோ யோசித்து பார்த்தேன், கடைசியில் தேடி பார்த்த போது இந்த உறுப்பாகத்தான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நீங்களும் வந்து யோசிச்சு நீங்கள் யோசிச்சு உங்கள் மைண்டில் உதயமான விடை இல்லை இது. நீங்களும் அப்போ தேடி பார்த்தா சொல்லியிருக்கீங்க. கண்ணன் அவர்கள் அன்புடன் காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் மூளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இவர் வந்து நம்மளோட பிரெயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர்லேருந்து நமக்கு விடையமைச்சிருக்காங்க. அடுத்தது மணலி பெரிய சேக்காடுலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் விடையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ரமா அவர்கள் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் பதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து நமக்காக விடையமைச்சிருக்காங்க. ரங்கராஜன் அவர்களை தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை. இப்போ தானேங்க ஒரு பாட்டு போட்டே ஓகே, ஒரு பக்தி நேரம் படத்துலையும் சேர்த்து சொல்கிறப்ப இருக்கு. ரைட் ரைட், ஓகே. இவரும் வந்து விடையமைச்சிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் அவர்கள் விடை சொல்லியிருக்காங்க. அண்ட் புருஷவாக்கம் ரீஜா மனோகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிய காலை வணக்கம் நலமா வாசவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலம், நீங்களும் வந்து நலமாக இருக்கணும், உங்களோட இதயமும் வந்து நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். வணக்கம் சென்னையை வணக்கம் சென்னையை கழிச்சு. ஆமாம், நானே தான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு கடைசியில் என்னங்க இவ்வளோ சொல்லிட்டு விடையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா விடையை சொல்லலை. சரி, யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்லை, சொல்லியிருக்காங்க. ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து விடையை சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரண்டாவது இதயம், ஒரு இதயம் மேலே இருக்குது, அது என்ன வேலை பார்க்குது அப்படின்னு நமக்கு என்ன நல்லா தெரியும். அதே வேலையை தான் இந்த உறுப்பும் பார்க்குது. ஸோ அந்த உறுப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி, இன்றைக்கி வந்து கூகுளில் தேடாமல் நீங்கள் கெஸ் பண்ணி விடையை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை, விடையை சொல்லியிருக்கவங்கள எத்தனை பேரை வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒருத்தர் மட்டும் கெஸ் பண்ணி மூளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதுவாக இருக்கும் அப்படின்ற விடையை நம்ம வந்து கடைசியாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நெஞ்சே ஏழு அப்படின்னு சொல்லிட்டு பாட வரா ஏஆர் ரஹ்மானவர்கள் மரியாதை திரைப்படத்திலேருந்து நமக்காக இந்த பாடல், ஏஆர் ரஹ்மான் மற்றும் குட்டிரேவதி எழுதிய அந்த பாடல், ஏஆர் ரஹ்மானோட இசையில் அவரை பாடிய அந்த பாடல். கமான் கமான், நெஞ்சை எழு, கேட்டு எழுங்கள் எழுங்கள்.

மக்கள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரண்டாவது இதயம் என்று அழைக்கப்படும் அந்த உறுப்பு இதுதான் இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரிசலாக விடை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த விடையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு ஹார்ட் சாங் கேட்டு வந்துடலாம். ஷி ஸ்டோல் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இதயத்தையும் வந்து யாரோட திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாடுறாரு. சிங்கம் திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாதோட இசையில விவேகாவோட வரிகளில் ஷான் மற்றும் மேகா பாடி அந்த பாடல் நமக்காக அடுத்தது வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த பாடலை தொடர்ந்து யாரெல்லாம் வந்து ரெண்டாவது இதயம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போ மிஸ் அமுதுளே.

0: பர்சனல் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

வெல்கம் பேக் டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிக்கலாம், நான் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த கேள்வியை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்று உலக இதே நாள் அப்படின்னு போட்டு விதவிதமாக நமக்கு இருக்கிற எல்லா ஹார்ட் கலரும் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலி ஒரு சிம்பாலிசம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லா கலர் ஹார்ட்டும் போட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதயம் இதயத்தோட வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஒரு பக்கத்தில் இந்த இதயத்துக்குள்ளார நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ சமயம் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இவ்வளோ இது இருக்கே, இது வந்து நம்ம மூளைக்குள்ளார இருக்கா இல்லை இதயத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாமே இந்த இதயத்தில் தான் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அந்த இதயத்தோட கலர் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களோட கலர்ஸ் நான் சொல்கிறேன், அது எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். பட் எந்த கலராக இருந்தாலும் எல்லா கலர்ஸையும் நம்ம வந்து மதிக்கணும், எல்லாமே உணர்வுகள் அப்படின்ற நம்ம மதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு சிம்பாலிசத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கலர் ஹாத்தையும் சேர்த்து போட்டேன். ஸோ அப்படியே வந்து சைடு கேப்பில் நம்ம வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு பிளெயினே கூட ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதான் இந்த சந்தில் சிந்து பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படி தான் அதையும் தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், கமிங் பேக் டு அவர் க்வெஸ்சன், நம்ம உடலில் இருக்கக்கூடிய

இரண்டாவது இதயம் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். விடைகள் என்னென்ன யார் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். அடையாளம் பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடையமிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு விடையமிச்சிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் கல்யாண சுந்தரம், குட் மார்னிங் டு ஆல், த ஆன்சர் ஃபார் டுடே க்வெஸ்சன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாமுன்னி கே எம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறது சக்தி அவர்கள் வடக்குரும்பூர்லேருந்து. இளவரசி ஸ்ரீபிரியா, வேதிகா, நிஷா அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து ராகவன் ரங்கசாமி, குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு யூ அண்ட் எஃப்எம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. எங்கள் மொத்த வானொலி குடும்பத்துக்கும் சேர்த்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. பூபாலன் அவர்கள் கோவை மாவட்டம் பல்லப்பாளையத்துலேருந்து நமக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. லிவர் அண்ட் கிட்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்தது பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம். பதில், நம் உடலின் இரண்டாவது இதயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களும் விடைய சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் தீரசுந்தரி அவர்கள் அவங்களும் வந்து நமக்கு விடையமைச்சிருக்காங்க. அடுத்தது குணாலன் அண்ணாமலை அவர்கள் நமக்கு விடையமைச்சிருக்காங்க. கொழுமங்கண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன் அவர்களும் நமக்கு வந்து விடையமைச்சிருக்காங்க. அண்ட் விஎஸ்ஆர் ஜீவா அவர்கள் நமக்கு விடையமைச்சிருக்காங்க. ஆர்கே பூபாலன், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விடை வந்து கல்லீரல் அல்லது சிறுநீரகம் அப்படின்ட்டு அவர் விடையமைச்சிருக்காங்க. இது வந்து நானாக சுயமாக தாங்க யோசிச்சு சொல்லியிருக்கேன், நான் பதில் வந்து சர்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி விடை சொல்லியிருக்காங்க, அப்படி சொன்ன விடைகளில் எதெல்லாம் வந்து சரியான விடை இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கிறது, கிட்னி வந்திருக்கு, லிவர் வந்திருக்கு, அப்புறம் என்னங்க வந்திருக்குது, மூளை பிரெயின் இதெல்லாம் வந்திருக்குது. ஸோ பார்க்கலாம் எது வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம வந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த இதயத்துக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா நான் இந்த இதயம் எப்படி தாங்கிக் கொள்ளும், இந்த இதயத்துக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த இதயம் எப்படி தாங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உருகி உருகி பாடுறாங்க. என்ன படத்தில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பில்லா 2 திரைப்படத்துலேயும் நமக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. உருகி உருகி பாடியிருக்கிற அந்த சிங்கர் யாருனாக்கா ஸ்வேதா பண்ட் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமாரோட உருகும் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட உருகும் இசையில் உங்கள் இதயமும் கேட்டு உருகட்டும் காலை வேளையில்.

0: நேரம் காலை 7:30. தொடர்வது சாய்பாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சாய்பால்.
1: முகத்தில் பருவா சாய்பால், சொரியா சிறங்கோ சாய்பால், இதையில் அடையா சாய்பால், சேர்த்து புண்ணா சாய்பால். சாய்பால்
2: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்கிறதுக்காக. இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான், ஐயா ஏதாவது கொடுங்கன்னா. அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 8 முழ வேட்டியை ரெண்டாக கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான், இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாராம், இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கிவிட்டது அப்படின்னு நினச்சாரான். இது எப்போ ஏற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துவிட்டேன் இழந்துவிட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு? நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு? இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்தானா.
1: முகத்தில் அனைத்து
0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சாய்பால்.
0: சாய்பாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சாய்பால்.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் சரி 7:34 ஆயிடுச்சுக்குது. இன்னைக்கு உலக இதய தினம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரண்டாவது இதயம் அப்படின்ற அந்த உறுப்பு எதுவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, நீங்களா யோசி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து அவங்கவுங்களோட விடைகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த விடைகளை வந்து அடுத்து அடுத்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். ஸோ வாகை சோடவா திரைப்படத்திலேருந்து கேஜி ரஞ்சித் மற்றும் நேஹா பசன் பாடி அந்த பாடல் கார்த்திக் நேதாவோட வரிகளில் ஜிப்ரானோட இசையில வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து யார் யாரெல்லாம் என்ன விடை சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். ஸோ ஸ்டே டியூன், இது 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுளு.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

உலக இதய நாள் இன்னைக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து இன்னைக்கு முகநூலில் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம உடல் நம்மளோட மனித உடல்ல இரண்டாம் இதயம் என்று அழைக்கப்படும் உறுப்பு எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா யோசிச்சு கெஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். பிரபு வீரா அவர்கள் ராஜபாளையத்திலேருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடையமிச்சிருக்காங்க. கமலா வரதன் அவர்கள் வந்து வணக்கம்ங்க, பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவர்கள், மேம் மனித உடலின் இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லிட்டு இதயம் எது அப்படிங்கிறத டைப் பண்ண மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், கல்லீரலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, குட் கெஸ் அண்ட் மயிலை பட்டாபி அவர்கள் விடை அனுப்பிட்டு இன்றைய தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் யார் யாரெல்லாம் அந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்காரு. மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மணலி பெரிய சேக்காடலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் தகவலில் வந்து மிக மிக அருமையாக கருத்துள்ளதாக இருந்தது, சிந்திக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் அவர்கள் விடைய அனுப்பியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு விடைய அனுப்பியிருக்காங்க. நெல்லை பாரதி அன்பான தமிழ் வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. அம்பி மூணார்லேருந்து நமக்காக காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக குட் மார்னிங் சொல்லியிருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முகமது ஹஃபீஸு ரஹ்மான், ஹபீப் மாலிக், கலீல் மாலிக் அண்ட் அலி ரஹ்மான் அவர்கள்லாம் நமக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அருண்குமார் நாராயணன் அவங்களுடைய அனுப்பியிருக்காங்க. சுஜாதா, ரமேஷ் பாபு அண்ட் மென்னலி பெரிய சாக்கோட்லேருந்து ஜெயக்குமார் அவர்களும் இடைய அனுப்பியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் கல்யாணராமன், குட் மார்னிங் டு ஆல். இங்கிலீஷில் வந்து அதற்கு இதுதான் விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் பன்னீர்செல்வம் அவர்கள், அவங்களும் வந்து நான் கூகுளில் தேடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க கூகுளில் டிரான்ஸ்லேட் போட்டு அந்த கூகுள் வந்து இங்கிலீஷில் அதை என்ன ஆன்சரோ அதை அப்படியே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கு. அதையும் இவங்க அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ இன்னும் யாராவது வந்து விடை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா டைம் போயிட்டே இருக்குது. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நல்ல உங்க மூளை போட்டு கசக்கி புழிஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரண்டாவது இதயம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எனக்கு அந்த விடையை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அடுத்ததாக மாப்பிள்ளை திரைப்படத்திலேருந்து ரஞ்சித் மற்றும் சைந்தவி பாடிய பாடல் ஸ்னேகனோட வரிகளில் மணிஷ் சர்மாவோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: FM. அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

7:50 ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக நான் வந்து ஒரு 4 நிமிஷம் டைம் தரேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரண்டாவது இதயம் அது எதுவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு சொல்ல போகிறீங்க, ரைட்? தேடி, அதாவது நெட்டில் இன்டர்நெட்டில் தேடி நீங்கள் சொல்லாமல் நீங்களாக கெஸ் பண்ணி இந்த இதயம் என்ன வேலை பார்க்குது. அதே மாதிரி ஒரு வேலையை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேறு எந்த உறுப்பு பார்க்கலாம்? அதாவது நிறைய பேர் வந்து உறுப்பு அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே இருக்கிற ஒரு ஆர்கன், அதுக்கு ஒரு பேரோட அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆர்கன்ஸ் அப்படின்றது இந்த இதயம், கிட்னி, லிவர், மூளை, இந்த மாதிரி ஒரு ஒரு உருவத்தோடு இல்லாமல் வேறு மாதிரி இருக்கலாம். நம்ம ஸ்கின்னு கூட ஒரு ஆர்கன் தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு, அதாவது விடையை இன்டர்நெட்டில் தேடாதவங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ வேறு எதுவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்துலேருந்து ஹரிச்சரன் பாடியிருக்க அந்த பாடல் என்ன ரகுநந்தன் அவர்களோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட்.

சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாத்திரலாமா. திருமழை சேலேந்து அஸ்வினி நாகராஜ் சொல்லியிருக்காங்க, ஜாமுனி கேஎம் அவங்க குமணன் சவடிலேருந்து சொல்லியிருக்காங்க, மாநில வீரநாச்சலம் அவங்க சொல்லியிருக்காங்க, அண்ட் பொன்னியம்மன் மேடிலேருந்து வண்ணை கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, அண்ட் மதுரை சோஷன்மு சுந்தரம் அவர்கள் விளை சொல்லியிருக்காங்க, அண்ட் பாபு முள்ளக்காடலேருந்து நமக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு விடையமைச்சிருக்காங்க, ஹேமலதா அண்ட் வேற யாரு ஓகே, கருப்பண்ணன் ரங்கசாமி அண்ட் வேற ரைட் ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்து நமக்கு விடைகள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து சர்ச் பண்ணி சொன்ன மாதிரி ஆக்சுவலி காஃப் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கெண்டைக்கால் தசை இருக்குது பார்த்தீங்களா, நான் நல்லா சொன்னேன், நீங்கள் வந்து உள் உறுப்புகளாக அப்படி யோசிக்காதீங்க, நம்மளை ஸ்கின்னும் ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு தான் அப்படின்ற மாதிரி இந்த கெண்டைக்கால் தசை மசில்ஸ் இருக்குல்ல அதுவுமே வந்து ஒரு உறுப்பு தான், அது ஒரு ஆர்கன் தான். ஸோ இந்த கெண்டைக்கால் தசை அப்படின்றதான் நம் மனித உடலின் இரண்டாவது இதயம் என்று அழைக்கப்படும் ஒரு உறுப்பு. ஏன் இது வந்து மனித உடலின் இரண்டாவது இதயம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஹார்ட் என்ன பண்ணுது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது ஓகேயா. ஸோ பிளட்டை பம்ப் நம்ம உடம்பு முழுக்க அந்த பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணுது. நம்மளோட இதயம் எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம எல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பம்ப் பண்ணும் கரெக்டாக. அப்போது அது கீழே போகும்போது கீழே இருந்து மேலே போகணும், மேலே இந்த புவியீர்ப்பு விசையினால மேலேருந்து கீழே போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ கிராவிட்டியில் வந்து அதை புல் பண்ணிடும் கீழே. இப்போ கீழேருந்து மேலே அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எதிர்த்து அதை மேலே தள்ளணும் அப்படின்னா ஆக்சுவலி இதயம் எந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதை விட அதிக ஃபோர்ஸை நமக்கு கீழேருந்து மேலே அனுப்புறதுக்கு கொடுக்கணும். ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அது வந்து கீழே மேலே அனுப்பணும். ஸோ இந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த உறுப்பு எதுனாக்கா நம்மளோட காஃப் மசில் ஓகேவா. ஸோ இந்த காஃப் மசில் ஏன் இதை வந்து இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா அதில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு வால்வ் இருக்கும். அது எப்படின்னா அது வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு மட்டும்தான் அந்த வால்வ் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிக்குமா ஓகே. இது வந்து நம்ம காஃப் மசிலோட ஒரு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த பிளட் மேலே போயிடுச்சுன்னா திருப்பி புவியீர்ப்பு விசையில் அது வந்து திருப்பி கீழே வராது, கீழே வராமல் அதை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டி இந்த வால்வ் எப்போ வந்து சரியாக வேலை செய்யும் அப்படின்னா அந்த தசைகளுக்கு அசைவு இருக்கும்போது தான். ஸோ லாங் ஹார்ஸ் நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம ப்ரொலாங்ட் ஹார்ஸ் நம்ம உட்காந்தே இருந்தோம் அப்படின்னா இந்த தசைகள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம உடம்புல இந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றத ப்ராப்பராக இருக்காது. ஸோ உங்களோட இதயம் எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செஞ்சாலும் நீங்கள் உங்கள் உடம்புக்கு முக்கியமாக நீங்கள் எழுந்து நடக்கலை, உங்களோட கெண்டைக்கால் தசைகளுக்கு நீங்கள் வேலை கொடுக்கல அப்படின்னா முழுசாக இந்த பிளட் வந்து சர்க்குலேட் ஆகாதான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம், நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டை நல்லா வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட கெண்டைக்கால் தசையும் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கான வேலையை கொடுக்கறதுக்கு தேவையான எக்ஸசைஸை பண்ணும். அந்த அளவுக்கு செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம தொடர்ந்து நடக்கிறதுக்காக நம்ம செய்யணும், ரொம்ப வந்து உட்காந்துட்டே இருக்காமல் அடிக்கடி உட்காந்து இருக்கிற விளையாடுச்சு அப்படின்னாக்கா அடிக்கடி எழுந்து நடக்கிற மாதிரியாவது இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7200 லிட்டர் பிளட்டை வந்து இந்த இதயம் வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் பிளட்டு பம்ப் பண்ணுது, ஒரு மணி நேரத்துக்கு 300 லிட்டர் பிளட்டை பம்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் இந்த வாழ்நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 21 கோடி லிட்டருக்கு மேலே, அதாவது நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 75-80 வயசு வாழறீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை கோடி லிட்டர் பிளட் வந்து பம்ப் பண்ணுது. அப்போ மேலேருந்து கீழே இந்த இதயம் அனுப்புது, கீழேருந்து மேலே இந்த கெண்டைக்கால் தசைகள் தான் அனுப்புது. ஸோ இதை வந்து இன்றைக்கி ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேயில் இந்த உலக இதய நாளில் மேலே இருக்க இதயத்தை மட்டும் இல்லை நம்ம உடலின் இரண்டாவது இதயத்தையும் நீங்கள் வந்து பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு க்ளோசிங்கோட வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம கேட்ட கேள்விக்கு விடை அனுப்பின எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் வாழ்த்துக்கள். எல்லாரோட பேரையும் என்னால் படிக்க முடியாமல் போயிருக்கலாம், ஸோ உடுபட்டவர்கள் என்னை மன்னித்துக்கொள்ளவும். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலை போட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ஒருக்கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி வாங்கிட்டு போகுது. மீண்டும் உங்கள் எல்லாரையும் ரஷ் ஆரையின் போல சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.

0: 9.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசுநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுறுசுறுப்பா அவசரமா வருவிருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ.

0: আর রেইনবো।
1: எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அண்ட் இந்த காலை நேரத்தில் சுறுசுறுப்பாக கலகலப்பாக இன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும், இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து வெற்றிகரமாக இப்படிலாம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டுருக்க எல்லாருக்கும் நீங்கள் எதை நினச்சி சாதிக்கணும் அப்படின்னு சொல்ல புரியுங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அழகாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்கள் அர்ஜய் வாசவி. அதான் சமீபத்தில் ஒரு கோட் ஒன்று படித்தேன், சோஷியல் மீடியாவில் தான் படித்தேன். என்ன அப்படின்னா, இட் நெவர் சேஞ்சஸ் இஃப் இட் சேஞ்ச் இஃப் இட் டசன்ட் சேஞ்ச். அதாவது மாற்றம் நிகழணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று மாறணும். எதுவுமே மாறலைன்னா எதுவுமே மாறாதுங்க. புரியல இல்லை? அதாவது

மாறலன்னா எதுவுமே மாறாதுங்க. புரியல இல்லை, அதாவது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லாட்டி ஏதோ ஒன்று நம்மளோட நிலைமையோ இல்லை ஏதோ ஒன்று மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எதையாவது மாற்றணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் மாறணும். நீங்கள் அதை மாற்றிக்கலை, நீங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் அப்படின்றது நிகழாது. ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஓடிட்டுருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த ரஷா ரெயின்போவில் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ரஷா ரெயின்போ பாடல்களை கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டூ வீலரில் போகிறீங்களோ இல்லாட்டி ஃபோர் வீலரில் போகிறீங்களோ இல்லாட்டி நடந்து போகிறீங்களோ இல்லாட்டி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் சாலையில் நீங்கள் வந்து பயணிக்கும் போது சாலை விதிகளை அந்தந்த டூ வீலர்ஸுக்கு ஃபோர் வீலர்ஸுக்கு நடந்து போகிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக விதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து நிறைய நம்மளோட ஷோஸில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த விதிகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு என்ன விதிகளோ அதை வந்து மறக்காமல் கடைபிடிச்சிட்டு போங்க. அண்ட் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்புனீங்க அப்படின்னா, அவசரமாக போகும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அல்லது அதில் ஏற்படக்கூடிய கவனக்குறைவுகள்னால ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்ம தடுக்கலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க, ஆன் டைமுக்கு போங்க, அண்ட் உங்கள் டே சக்ஸஸ்ஃபுல் அமைன்ற வாழ்த்துக்களோட முதல் பாடல் ஒஸ்தி திரைப்படத்துலேருந்து ராகுல் நம்பியார் மற்றும் மகதி பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளில் தமனோட இசையில் கேட்டுகிட்டே இருங்க, அடுத்த சாங் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது.

0: பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 103.4.

0: 101.4 இங்க எல்லாமே தோல்வி.
1: எட்டு மணி 11 நிமிஷம் ஆயிட்டு ரஷா ரெயின்போல நீங்க கேட்க போற அடுத்த பாடல் ஏய் ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற திரைப்படத்துல இந்த சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில் ராகவராஜோட இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல யாரையா பார்த்துட்டு நீங்க கொண்டு போய் எங்கேயாவது வண்டியவோ எதையோ வந்து எங்கேயும் விட்டுடாம பார்த்து பத்திரமா சூதனமா ரோட்ல ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டணும். ஓகே, இது எக்ஸ்ட்ரா அட்வைஸ் கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நாளைங்க எல்லாமே தூளுமா.

8:17 ஆயிருக்கிற நேரத்தில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் தாரத்தப்பட்டை திரைப்படத்திற்காக இளையராஜோட இசையில கவிதா கோபி மற்றும் பிரியதர்ஷினி பாடிய அந்த பாடல் மோகன்ராஜனோட இசையில வந்துட்டே இருக்குது. கேட்டிணைந்தீர்கள்.

0: attention. National recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: Rainbow FM 101.4 time check.
2: செக் பண்ணிக்கோங்க. டைம் சரியா 8:21:29 ஆயிட்டு இருக்குது. அண்ட் இந்த நேரத்துல நீங்க இணைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி.
3: கொஞ்சம் சீக்கிரம் நா.
4: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து ஹரிச்சரன், சுசித்ரா மற்றும் மினையா பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில், அதாவது கண்ணதாசன் முன்னாடி எழுதியிருந்தாரு அந்த பாடலை வந்து ரீமிக்ஸ் போட்டு யுவன் சங்கர் ராஜா சூப்பராக ஒரு ஹிட் ஆர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடல் உங்களுக்காக கேட்டு இணைந்தீர்கள்.
1: முகமெல்லாம்
2: தெரியல.

ஃப்ரெஷ்ஷாக ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் விஷால் ததானி மற்றும் சரண்யா கோபிநாத் பாடியிருக்காங்க. மதன் கார்கியோட வரிகளில் டீமானோட இசையில் அடுத்த பாடல் மிருதன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டேட்யூண்டாருங்க. நேரம் சரியாக 8:28 ஆயிடுச்சுக்குது. ஸோ கிளாக் ஸ்டிக்கு இங்கே வெளியில் கிளம்பணும், வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் கிளம்பணும் அப்படின்றவங்க கடகடன்னு கிளம்புங்க, வீட்டில் அவசரமாக கிளம்புங்க, ஆனால் வெளியில் பயணிக்கும் போது பொறுமையாக பயணிங்க.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: அமையவுமே சமதுளு. கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:35 மாய்ச்சுக்குது ரஷ்யா ரெயின்போலன் மடத்தை கேட்க போகிற ரஷ்யான சாங் கிறிஸ்டபர் ஸ்டான்லி, அபய் ஜோத்பூர்கர் மற்றும் உஜயினி ராய் பாடியிருக்காங்க. கார்கியோட வரிகளில் ஹரி ஜெயராஜோட இசையில் இருமுகன் திரைப்படத்தை வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன் அண்ட் வைப் வித் மீ.

8:40 ஆயிட்டு இருக்குது. ரஷா ரெயின்போல நம்ம கேட்க போறோம். அடுத்த பாடல் கவன் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா பத்மலா பத்மலதா அந்தோனி தாசன் மற்றும் ஜார்ஜினா மேத்யூ பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறது ஹிப்ஹாப் தமிழா. அண்ட் இந்த பாடலை எழுதியது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அப்படின்னு கேட்கணும். அதாவது பாரதியார் பாடல்களை ஒன்றான இதை வந்து ஆக்சுவலி பாடல்களை ஒன்றில் அவர் எழுதிய பல பாடல் வரிகளை வந்து ஒன்றா சேர்த்து இது ஒரு அழகான பாடலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்கலாம் கவன் திரைப்படத்தில் இந்த பாடல்.

ஆஷா ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திலேருந்து. ஜிப்ரானோட இசையில் கார்த்திக் நேத்தோட வரிகளில் ஷதாப் ஃபரீதி மற்றும் சின்மை பாடியிருக்கிற அந்த பாடல். பாடலை கேட்டு ஸ்டே டியூன்டாக இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே தூளே.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில கடைசி பாடலா மான்ஸ்டர் திரைப்படத்திலேருந்து யுகா பாரதியோட வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில ஆஃபீஸ் ஜே ராக் பாடியிருக்கிற அந்த பாடலோட நிறைவு செஞ்சுட்டு நான் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புகிறேன். மறுபடியும் உங்க எல்லாரையும் 10:02 சூப்பரான ஒரு கேமோட வந்து சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்தில் சாலை விதிகளில் மதிச்சு நடங்க, கவனமாக நடங்க, அண்ட் வண்டி ஓட்டிட்டு போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிட்டு போங்க. நம்மளை மாதிரியே அடுத்தவங்களுக்கும் நிறைய அவசரம் இருக்குது இந்த கால நேரத்தில். ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தொகுதியில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். ரெயின்போ ராப்
1: Rainbow Rap.

வணக்கம். ரெயின்போ பண்பலை நேயர்கள் அனைவருக்குமே காலை வணக்கத்தை சொல்ல இந்த ஒரு மணி நேரத்தை உங்களுக்காக தொகுத்து வழங்க நான் ஆஜய் ராஜஸ்ரீ ரெடியா வந்துட்டேன். ஸோ நிறைய ஊரில் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது குவார்ட்டர்லி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்பாடா பிள்ளைய ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இவ்வளோ நாள் இருந்து நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போது குழந்தைங்கள பார்த்துக்கிறது ஒரு வேலையாகவும் ஒரு கடமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்து அவங்க கூடயே குழந்தையோட குழந்தையாக விளையாடி அவங்க கூடயே சண்டை போட்டு அவங்களையும் திட்டி நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏம்மா நான் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படிலாம் சமாளிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாமல் வெளியில் வேற எவ்வளோ வெயில் அடிக்குது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் மழையாக பெய்யுது, திடீர்னு வந்தால் அவ்வளோ மழை பெய்யுது, இல்லைன்னா மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து புரியுது. ஏன்னா

0: அதை ஒரு ஒரு மாசமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் எங்க வீட்டுல. என்னங்க வெயில் அடிக்குது, ஜம்மு காலத்தில் காலை காய போட்டு அப்படி சும்மா வேற மாதிரி காயுது. பட் இருந்தாலும் அது கூட நம்மளும் சேர்ந்து காஞ்சிடறோம்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் சேனலையும் மாற்ற முடியாத அளவுக்கு நான் ஒரு சூப்பரான சாங்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பிரதர் திரைப்படத்துல இருந்து கேட்டீங்கன்னா இந்த இது எஃப்எம் 91.4 எங்கள் எல்லாமே சமதோல்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

நிகழ்ச்சியில முதல் பாடல் பால் டப்பாவோட குரல்ல பிரதர் திரைப்படத்துல இருந்து மக்காமிஷி பாடல் கேட்டு சூப்பரா முடிச்சோம். ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஹரிஹரனோட குரல்ல நான் முத்துக்குமாரோட இசையில ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இது அயன் திரைப்படத்துல இருந்த பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு வந்துருங்க.

0: நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்குமே ஒரு சூப்பரான பாடல் அடுத்த நான் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர்னு ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் இல்லையா? லீவில் இருக்கீங்க, சில பேர் ஆஃபீஸில் இருப்பீங்க, சில பேர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து இந்த 9 to 10 வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான நேரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கடமை என்கிட்ட இருக்க உங்களை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து, அந்த கடமை என்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கான பாடல் எல்லாமே நான் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கத்தி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட குரலில் ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.
1: You know what? Guessing's back.

நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நம்ம வந்து பழைய பாட்டு கொஞ்சம் புது பாட்டு இல்லை மிடில் இருக்க பாட்டு early 2000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ ரீசெண்டாக வந்தாலும் இந்த பாடல் வந்து நம்ம யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைமில் அந்த பாட்டை வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம வைபாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கும் நானும் கேட்கணும் நீங்களும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாடல் வந்து நான் போடுறேன். இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷில்பா ராவோ அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல். அருண் ராஜா காமராஜோட வரிகளில் அனிருத்தோட இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.

அபூர்வமான பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:24 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து கேட்டேன். இந்த நேரங்கள் இது FM 101.4, எங்க எல்லாமே சமதோல.

0: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஏசியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
2: Good morning, you are listening to the first update of the day from the Asian Games 2026 in Aichi, Nagoya. I am Prerna Sharma and alongside me is Mudita. India has already been in action across several disciplines this morning with some important results coming in. Let's take a look at the latest developments and bring

0: நேரம் 9:36 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வேலைக்காரன் திரைப்படத்தில் இருந்த இந்த படத்தில் இருந்த பாடலை வந்து அனிருத்தோட குரலில் விவேகா அவர்களோட வரிகளை அனிருத்தோட இசையில் இந்த பாடலை கேட்டுடலாம்.
1: ஹலோ,
2: அரிஸ்டைலா.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க. சிங்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை வந்து பாபா மற்றும் பிரியதர்ஷினி இணைந்து பாடியிருக்காங்க. மற்றும் விவேகாவோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: 9 மணி 45 நிமிடம் ஆகிட்டு இருக்க ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சுப்பவான பாடல் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா உங்களுக்காக பாடல் வெயிட்டிங்கில் இருக்கு, மன்மதன் அன்பு திரைப்படத்தில் இருந்து. இந்த படத்தில் இந்த பாடலை வந்து யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ், சுசித்ரா மற்றும் கார்த்திக் குமார் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைத்திருக்காரு. கேட்கலாம்.
1: Rolling. Music.

0: கேட்டு முடித்த நேரம் 9:50 அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. முப்பொழுதும் உன் கற்பனை திரைப்படத்தில் இருந்து இந்த படத்தில் சொக்குப்பொடி கண்ணாலோ அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த பாடலில் பாபா அவர்களோட குரலில் தாமரையோட வரிகளில் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களோட இசையில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.
1: சோபன கண்ணாலா,
2: ஓ

இனி எல்லாமே தூளு. மன்மதன் அம்பு திரைப்படத்தில் அந்த பாடல்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 9:55 ஆகிட்டு இருக்க ரெயின்போ ராக் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்க அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்துல இருந்து பேட் பாய் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை பாபா மற்றும் பிரியா ஹிமேஷ் இணைந்து பாடியிருக்காங்க. கருணாகரனோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாதோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைந்து முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார்.

வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 24 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: கெட் செட் கோ.

0: ஹலோ வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் ஒன்ஸ் அகைன். உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி
1: மற்றும் ஆர்ஜே ராஜஸ்ரீ.
0: எஸ் அண்ட் நேரம் சரியா 3:10 ஆயிட்டு இருக்குது பாத்தீங்களா. சாப்பிட்டு வந்து நமக்கு எல்லாம் வாய் குழறது, அதுக்குதான் ஓவரா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். என்னப்பா
1: சொல்றீங்க? ஆமா கரெக்ட்.
0: சரி ஓகே, சொல்ல வேண்டிய
1: ரொம்ப முக்கியம்.
0: ஓகே சொல்ல வேண்டியது முதல்ல சொல்லிடுவோம். 10:03 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷவாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இது கெட் செட் கோ நிகழ்ச்சி. ஓகே இன்னைக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம்?
1: கேம் நீங்கள் தான் யோசிச்சு வச்சிருக்கீங்க, சொல்லுங்கள். நானும் கூட சேர்ந்து உங்க கூட விளையாடுவேன், நேயர்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன்.
0: நீங்களும் விளையாடுறீங்களா? அப்போ சரி ரைட்ரா, இன்னைக்கு வந்து ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் கேம். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் வந்து திரைப்பட பாடல்களோட சரணம் இருக்கு இல்லையா, அதாவது நடுவில் சென்டர் ஸ்டான்ஸா இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டர் ஸ்டான்ஸாலேருந்து ஒரு 4 வரி சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் லைன் என்னங்கறத கண்டுபிடிக்கணும்.
1: அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன வருஷத்துல இருந்து சொல்லுங்க.
0: நாங்க வந்து விதவிதமா வெரைட்டி வெரைட்டியா வச்சிருப்போம், உங்களுக்கு என்ன வேணும்?
1: எனக்கு வந்து ஏர்லி 20s இருந்தா பரவாயில்ல.
0: ஏர்லி 20s-ஆ? 2000s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, 20s, ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 298-6003-8-295-20-55-4 வளையூர் நேர்கள் 044 அப்படின்ற ஸ்டடி கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஏன் சிக்னேச்சர் டியூன் போடுறதுக்கு முன்னாடியே லிசனஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ண வைக்காமல் எடுத்துடலாமா?
1: எடுத்துடலாம்.
0: வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ.
0: ஹலோ, யாரங்க இருந்துங்க?
2: வணக்கம் வணக்கம், சந்திரபாபு கோடம்பாக்கம் சென்னையில இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.
0: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சோ நீங்க நியூ காலரா? ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேர் கேக்குற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்.
2: ஆமா ஆமா.
1: ஓ, வாழ்த்துக்கள் சார். சூப்பர்.
2: ரொம்ப நாளைக்கு பிறகு.
0: ஓகே, வெல்கம் பேக்.

0: ரைட் ரைட். ஸோ உங்களுக்கான பாடல் வரி உங்களுக்கு எப்படி, பழசு புதுசு மிடில்?
1: டிஎம்எஸ்
0: இது டிஎம்எஸ் தான் பாடியிருக்காரு. ஸோ ஓகே, இவருக்காக நம்ம வந்து டிஎம்எஸ் பாடல் எடுத்துடலாம். உங்களுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம், குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை, என் குலக்கொடி உன்னை, துணையே ஒன்று தூக்கி வந்தாயே இங்கே, உன் தோள்களில் இங்கே, உன் ஒருமுகமும் திருமகளின் உள்ளம் அல்லவா, உங்கள் இருமுகமும் ஒருமுகத்தின் வெள்ளம் அல்லவா, வெள்ளம் அல்லவா, வெள்ளம் வெள்ளம் அல்லவா.
1: ஆமா,
0: என்ன பாடலா இருக்கும் முதல் வரி?
1: நல்ல பாடல், பற்றி ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு முறை சொல்லுங்க மேடம் ப்ளீஸ்.

0: இன்னொரு முறை. குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை, என் குலக்கொடி உன்னை, துணையே ஒன்று தூக்கி வந்தாயே இங்கே, உன் தோள்களில் இங்கே, உன் ஒருமுகமும் திருமகளின் உள்ளமல்லவா, உங்கள் இருமுகமும் ஒருமுகத்தின் வெள்ளம் அல்லவா.
1: தமிழ்நாட்டுல
0: ஓடுற ஒரு நதியோட பேரு காவேரி இல்ல பாத்தீங்களா, ரெண்டு பேரும் காத்தோட சொல்லுது காவேரி காவேரி இல்ல.
1: வணக்கம்.
2: வணக்கம். பாட்டு வந்து நீரோடும் வைகையிலே, அந்த பாட்டு பாட் மகளே பாட் படம்,
0: அதேதான் சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே அந்த பாடல் தான் அது, கரெக்டா? சூப்பர்மா, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, அது வந்து காவேரி இல்லைங்க, வைகை.
3: ஸோ மதுரைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா டக்குனு சொல்லியிருப்பேன்
0: நான். ஆ அம்மா டக்குன்னு சொல்லியிருப்பீங்கன்னு தான் உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் அதை சொல்லலை. ஓகே, ஸோ ரொம்ப அழகான பாடல், ஒரு தாலாட்டு பாடல் இது. நேயர்கள் வந்து விறுவிறுப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அவர் கொஞ்சம் அப்படியே 90% வந்து இப்போ மிஸ் ஆகி போயிட்டார். அடுத்த பாடல் யாருக்கு என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கேருந்து?
4: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம், காலை வணக்கம். யார் இங்கேருந்து?
4: இந்த
0: காதல் என்ன பெரும் பாரமா, இது பேறு காலம் இல்ல கர்ப்பமா, காதலை மறைத்தால் கணம் தாங்காமல் என்னுயிர் செத்து போகும் இல்லையா, காதலை சொல்லி இல்லை என்று மறுத்தால் காதலை செத்து போகும் இல்லையா. இந்த காதல் என்ன பெரும் பாரமா, இது பேறு காலம் இல்ல கர்ப்பமா, காதலை மறைத்தால் கணம் தாங்காமல் என்னுயிர் செத்து போகும் இல்லையா, காதலை சொல்லி இல்லை என்று சொன்னால் காதலையே செத்து போகும் இல்லையா. ராஜேஸ்வரி, இது ஆக்சுவலி உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா?
3: யோசிச்சுட்டே இருக்கேன். அதாவது நீங்க வந்து
0: மேலே கீழும் பாத்துக்கிட்டே இருக்க இந்த பொண்ணு,
3: அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான், என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே.
0: காதலை சொல்லி இல்லை என்று சொன்னால் காதலே செத்து போகும்.
4: நல்ல ஞாபகம் வருது,
0: வர மாட்டேங்குது. சரி, ஓகேம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
5: நெம்லி யுவராஜ்.
0: நெம்லில இருந்து யுவராஜ்.
5: யுவராஜ் மேடம்.
0: ஓகே சார், நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
5: ஆ, படம் அன்னியன் மேடம்.
0: சூப்பர்.
5: பாட்டு வந்து சுகுமாரி.
0: சுகுமாரி, அதேதான்
3: அதேதான்
5: சுகுமாரி.
0: அதேதான் அதேதான் அதேதான் சூப்பரா நீங்க கண்டுபிடிச்சீங்களா. சோ உங்களுக்காகவே இந்த பாடலை இப்ப நீங்க பிளே பண்ணி கேட்டலாம். ஏறமா நீ செய்யல, ரெடியா?
5: நன்றி
0: நன்றி நன்றி சார்.
5: மேடம் ஹரி ஜெயராஜ்.
0: ஹரி ஜெயராஜ், ஆ கரெக்ட், ஹரி ஜெயராஜ் இசை பாத்தீங்களா. நாமா நீங்க நாங்க இருக்கோம் பாருங்க அப்படின்னு சூப்பரா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, ஸோ அன்னியன் திரைப்படத்துலேருந்து கரெக்டான இந்த பாடலை கண்டுபிடித்த நேயர்களுக்காக, இல்லை ஒரு நேரம் தான்
3: ஒரு நேரம் கண்டுபிடிச்சீங்க
0: கூட, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ராஜேஸ்வரி.
3: நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேனால அதுக்குள்ளே அவர் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் அடுக்கடுக்க சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்.
0: சரி ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் உங்களுக்கு டைம் கொடுத்துட்றேன். பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுது, பாடலை கேட்டு நீங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அன்னியன் திரைப்படத்துலேருந்து ஊசுகுமாரி அந்த பாடல். ஸ்டே டியூன்ட், 10:11 நிமிஷமாயிட்டு இருக்குது.

0: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ஸோ ராஜஸ்ரீ, நீங்கள் அடுத்த பாட்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா?
1: நான் எப்போ ரெடி,
0: எப்போ ரெடி.
1: நான் கண்டுபிடிப்பேன் தான் யோசிச்சுட்டு, கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா
0: கண்டுபிடிச்சிடலாம். ஓ, அப்படி அப்படி விடை சொல்வது போல் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்கிறீர்கள். சரி, நேர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம். வணக்கம், யார் இங்கேருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: மேடம், சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: வணக்கம்,
1: அன்பான வணக்கம் சார்.
0: ஓகே, சோ உங்களுக்கான பாடல் ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
0: சோ உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்னா,
1: பாடலின் வரிகள் என்ன அப்படின்னா,
0: எண்ணெயில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னவோ நடக்குது.
2: சரியா கேக்கல?
0: சரியா கேக்கலையா? இப்ப கேக்குதா சொல்லுங்க. எண்ணெயில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமும் இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும்? சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்தா நடக்கும். சூப்பர் மனசு சார், சூப்பர் மனசுல செம்ம பிரெயின் சார். அதேதான் அதேதான், ராமன் எத்தனை ராமனுடைய திரைப்படத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய அந்த பாடல். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் சார். அடுத்த நேரம் வணக்கம், யாருங்க இது? உங்களுக்கு எவ்வளவு பழசு வேணும்? இல்ல உங்களுக்கும் வந்து சிவாஜி கணேசன் பாட்டே
2: நினைச்சீங்களா?
0: ஓகே, ரைட். சோ உங்களுக்கான பாடல் வரிகள் வந்து வந்து வந்து வந்து இது பாடி இருக்கிறது பி சுஷ்லா அவர்கள். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏதொன்றும் கேளாமல் என எங்கு கொடுத்தேன், குடை கொண்ட மதையானை உயிர் கொண்டு நடந்தான், உயிர்
2: கொண்ட
0: உடன் வரும். அதேதான் அதேதான் அதேதான்,
2: கர்ணன் படம்.
0: கர்ணன் படத்துல தேவிகா அவங்க பாடுவாங்க, கரெக்டா? நன்றி,
2: நன்றி.
0: அந்த பாட்டு போடணுமா? அந்த பாட்டு ராஜஸ்ரீ நேர் விருப்பம் கேட்டு வச்சுக்கோங்க, உங்க பீரியட் வரும்போது போட்டுருங்க.
1: போடுறா மேம், நீ கால் போடாதீங்க.
0: நன்றி மேம், நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யாருங்க இந்து?
3: ஹலோ, வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி எங்க இருந்து சார்?
3: திருத்தணி.
0: திருத்தணில இருந்து தமிழேந்தி. ஓகே, சோ தமிழேந்தி உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ் பாட்டா கேட்கலாமா? 90s 2000. ஓகே, உங்களுக்காக ரெடி ஒன்று வச்சிருக்கேன், போலாமா?
3: சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஓகே. தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களும், பொன்னூஞ்சல் ஆடிடும் கன்னி கருங்கூந்தலோ, முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை.
1: பிரபு,
3: தெம்மாங்கு பாடிடும் சின்ன மடை பூக்களும்.
0: இவங்களா ஒரு மியூசிக் பண்றாங்களே,
3: டக்கு நெட்டல
0: டக்கு நெட்டல.

0: ஹீரோ.
1: அதான் அந்த பிள்ளை சொல்லிருச்சு.
2: பிரபுவா?
1: பிரபு ஏதான் பிரபு தான், பிரபு தான். இந்த பாட்டு
0: பாடின பாட்டு நினைக்கிறேன்
1: எஸ்பிபி சார் பாடின பாட்டு தான். பாட்டுல ரெண்டு ஹீரோயின் வருவாங்க.
0: ரெண்டு ஹீரோயினா?
1: ஆமா.
0: ஹீரோ
1: எத்தனை வாட்டி சொல்றது?
2: நானே அதிசயமா கண்டுபிடிச்சிருக்கேன். பிரபு அவர்கள் நடித்த படம் இது.
0: இந்த பாட்டு
1: சொல்லிடுவாரு.
0: என்ன ராஜகுமாரன் பார்த்தல?
1: வாங்க
0: என்னன்னு
1: சொல்றதுங்க அப்படின்னு சொல்லுவோமே.
0: என்ன சொல்லுவதம்மா? வஞ்சி அவள் பேர்.
1: நான் ஸ்கூல் டீச்சரா பேர் தான். என் கிளாஸ்ல எந்த பிள்ளைமே ஃபெயில் ஆக தெரியுமா?
0: கரெக்ட் தானே?
1: கரெக்ட். சூப்பர்
2: சூப்பர் சூப்பர்.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: அவரோட புண்ணியத்தினால நானும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கேடான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, ஜெயிச்சிட்டேன்.
1: நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் எப்பெல்லாம் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ நம்ம மக்கள் வந்துருவாங்க உங்களை காப்பாற்றிருக்காங்க. எஸ்
2: தேங்க்யூ.
1: ஓகே, ஸோ நேர்களே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. ஸோ கேம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த விறுவிறுப்பிலே அடுத்து ஒரு விறுவிறுப்பான பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். விசில் திரைப்படத்துலேருந்து ஒரு செம்ம பீட்டான ஒரு சாங், வைபான சாங் கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்.
2: கண்டிப்பாக.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்களே, தொடர்ந்து ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: You are listening to the Asian Games 2026 update.
1: நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 10:36. நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: பத்து மணி 37 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில ஆர்ஜே ராஜஸ்ரீ மற்றும்
1: ஆர்ஜே வாசவி
0: இணைந்து நாங்க கேம்ஸ் பேசிட்டு இருக்கோம். கம் ஆன் வாசவி அவர்களே, அடுத்த
1: பாடம்
0: அடுத்த. நானும் என்ன மாதிரி ரெடியா, எத்தனை பேர் இருக்காங்க?
1: ஆமா, நிறைய பேர் லைன்ல வந்துட்டே இருக்காங்க. எடுத்துருவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். அடுத்த நேயர் லைன்ல பிரச்சனை.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா இருவரும்?
1: இருவரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
1: சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கான ஒரு பாடல்
2: மேம், ஓரளவுக்கு புது பாடல், 2000s ரேஞ்சில கொடுங்க மேம்.
1: இது வந்து கொஞ்சம் 2000 பக்கத்துல வந்ததுதான், ஆனா இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
2: அப்படியா? சரி சொல்லுங்களேன்.
1: ஓகே இருங்க, பாட்டு நாளைக்கு உங்களுக்காக கன்ஃபியூஸ் ஆகாம. ஓகே ரெடியா?
2: வயலியே மியூசிக் போடுறீங்க?
1: அது மியூசிக் நீங்களும் நம்பிட்டீங்க, பரவாயில்ல.
0: மியூசிக் மாதிரி இருக்கு பாருங்க,
1: இருக்கு பாருங்க, அதேதான். ஓகே. காஞ்சிப்பட்டு ஒன்னு நான் கொடுப்பேனே, காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே, மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லிச்சண்டு, தோளில் என்னை அள்ளிக்கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று.
2: காஞ்சி பட்டு ஒன்று நான் கொடுப்பேனே. அதுதான் மேம், நான் பாருங்க ராகத்தையே பாடிட்டேன்.
1: இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு என்ன தினம்? காலையில ஷோ
2: கேட்டீங்களா?
1: அது சம்பந்தமா தான் வரும். அப்படியே இது எங்க இருக்கு?
2: இதயம் உள்ளம். ஐயோ நல்ல பாட்டு மேம்,
0: நல்ல பாட்டு, நல்ல லைன், நல்ல வார்த்தை.
1: இதயம் எதுக்குள்ளார இருக்கு? சந்திரசேகர், இதயம் வந்து எதுக்குள்ளார இருக்கு? இவ்வளவுதான் க்ளூ கொடுக்க முடியும். உடல்ல என்ன பார்ட்டுக்குள்ளார இருக்கு? என்னங்க நீங்க பாட்டு? சரி, படத்துல யார் நடிச்சிருப்பா?
2: அது தெரியல மேம், அது பழைய பாட்டு இல்ல, நாளைதான் கண்டுபிடிக்க முடியல.
1: சரி சரி, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துடலாமா? சூப்பர், உங்களுக்கு 50 மார்க், அவருக்கு 50 மார்க். நன்றி சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ அதாவது நிறைய பாடல்களை வந்து மக்கள் அந்த பாட்டு ஒன்று அந்த சீன் கண்ணு முன்னாடி ஓடும், இல்லாட்டி பாட்டு காதில் கேட்கும், எல்லாவோட மைண்டுக்குள்ளார வந்துருச்சுங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம், இல்லை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிறீங்களோ அவங்களாம் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். 2956-00-38, 2952-00-55. வலியுறு நேர்கள் 044 அப்படின்ற ஸ்ட்ரீட் கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த நேர் யார் இங்கேருந்து? வணக்கம்.
3: வணக்கம். சென்னை ஆர்கே நகர்ல இருந்து வாசு மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?

0: நல்லா இருக்க மேம், ரொம்ப நாள் ஆச்சு பேசிட்டு.
1: சரி, உங்க பேர் சொல்லுங்களேன். உங்க பேர் மட்டும் காதுல விழல. வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை, வேறோர் தீபத்தை ஏற்றவில்லை. ரெண்டு வார்த்தை சொல்லிருப்பேனா, எப்படி சொல்லிட்டா இருப்பீங்க? சரி, கற்பகம் படம் பாட்டு.
2: கற்பகம் கற்புற மாதிரி பிடிச்சிட்டாரு.
1: அன்றோர் கோயிலை ஆக்கி வைத்தேன், அம்பிகையாய் உன்னை தூக்கி. அதேதான், சூப்பர் சூப்பர்
0: சூப்பர் சார். வாளி ஃபுல், அந்த படத்துல ஃபுல்லா வாளி எழுதிருப்பாரு மேம் பாட்டுலாம்
1: பாத்தீங்களா? எப்படி நம்ம மக்கள் எல்லாம் டேட்டா குடுக்கறாங்க பாருங்க. அடுத்த டேட்டா பேசுனீங்க தான் சார். உலகம் தெரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும்
3: உலகம் தெரியல, ஒன்றும் புரியவில்லை.
1: உலகம் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, மயக்கங்கள் பாடுதே ஊஞ்சலாடி,
3: ஊஞ்சலாடி
1: மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி.
3: சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா,
1: விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். பிரேக் ஒண்ணுல பாட்டு தான் கேட்க போறோம். ஒரு மெலடி ஒண்ணு கேட்டுடலாம்
2: அப்படின்னு.
1: தவமாய் தவமருந்து திரைப்படத்துல இருந்து பிரசன்னா மற்றும் கல்யாணி பாடிய அந்த பாடல், தேன்மொழியோட வரிகள்ல சபேஷ் மொழியோட இசையில கேட்கலாமா?
2: கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. வெல்கம் பேக் டு கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 10:48 ஆயிட்டு இருக்குது. சரி, இவ்வளவு நேரம் நான் தான் லிரிக்ஸ் சொன்னேன். கமான், நீங்க சொல்லுங்க. இப்ப ரெடியா இருக்கீங்களா? நேர்கள் நேர்கள் நேர்கள் வணக்கம். யார் இங்க இருந்து?
1: அனைவருக்கும் கலை வணக்கம்.
0: கலை வணக்கம்.
2: கலை வணக்கம்.
1: மதுரை மாவட்டம் மணிநகரம். சிவ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம். ஓகே
1: சண்முகசுந்தரம்.
0: ஓகே சண்முகசுந்தரம் சார், உங்களுக்கான லிரிக்ஸ் ரெடியா இருக்குது. சொல்லிடலாமா? ஓகே
2: பரவாயில்ல. வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும், வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும், உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும்.
1: வானம் பேசும் பேச்சு காற்றின் மொழி படம்.
2: மொழி படம் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டீங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது பாடல் வரிகளை பிரசன்ட் பண்றதுலயும் இருக்கு. நீங்க நீங்க அப்படியே அந்த பிரிச்சு பிரிச்சு அந்த லைன் சொன்னதுலயே அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சூப்பர் சூப்பர்
2: சார். ஓகே சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் யார் இங்க இருந்து?
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
3: வணக்கம், நான் அகிதாஸ் பேசுறேன். அவன் பேரு டெல்லை.
0: உங்க பேரை இன்னொரு முறை சொல்லிருங்க.
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில பேசுறேன்.
0: அப்ப சொல்லுங்க, அப்பதானே நீங்க யாருங்கிறது தெரியும். உங்களுக்கான பாடல் வரி இப்ப நான் தான் சொல்ல
3: போறேன்.
0: சொன்னோம் உன்னடிமை நான் என்று கையெழுத்து
3: போடுவேன்.
0: சுட்டு விரல் காட்டுனா கையெழுத்து போட மாட்டாங்க. சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன். பாடல் முதல் வரி
3: ஒரு நாளும் உனை மறவான் பாட்டுங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. நன்றி நன்றி சார்.
3: இந்த பாடல் வரியில முக்கியமா பாத்துக்கிட்டீங்க, எல்லா பாட்டாலும் ஆர்வி உதயகுமார் எழுதிருக்க போல.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எக்ஸ்ட்ரா டேட்டா குடுக்கல, நம்ம மக்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க.
3: ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றி. அடுத்த நேரம் வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், இளையனா இருந்து சண்முகத்தில் பேசுறேன்.
2: சண்முகம் சார்,
4: எப்படி இருக்கீங்க மேடம்?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஓகே
4: வணக்கம்.
0: Thank you, thank you. ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு மறுபடியும் வணக்கம் சொல்லிக்கிறோம்.
2: ஓகே, உங்களுக்கான வரிகள் சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க சொல்லுங்க. செஞ்சா சொல்றேன், இல்லைன்னா மற்ற நேரம் சொல்ல போறேன்.
0: அவ்வளவுதான். எவ்வளவு

0: பாசிட்டிவாக இருக்கார் பண்ணுங்க.
1: சூப்பராக ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம்.
2: இல்லை
1: இல்லையா,
2: அசை போடும் இல்லை.
1: அப்பா
2: சொல்லுங்க.
1: ஆமா பழைய பாட்டு இது, 1991 ரிலீஸ் ஆன படம்.
2: நன்றி.
1: அடுத்த நேரம் யாருங்க?
3: ஹலோ
1: வணக்கம்.
3: ஹலோ, தாம்பரத்துல இருந்து சுஜாதா ஸ்ரீராம்.
1: சுஜாதா மேம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். ஓகே, உங்களுக்கான
3: கொண்டு போயிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு.
1: தேங்க்யூ. உங்களுக்கான வரிகள் சொல்லிடலாமா? அதேதான், ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம். சூப்பர் சூப்பர் மேம்.
4: அதாவது நீங்க அங்க வரிய வாசிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க அப்படி பாட ஆரம்பிச்சாங்க.
5: மாட்டிக்கோ,
4: லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, பொய் பேசும் நிறைய எல்லாம் மை பூசி மாத்திக்கோ, அடியாத்தி என்ன கூத்து, என் வயசு பாதியா போச்சு, என் வயசு பாதி போச்சு.
5: இது
4: தெரியலமா, அடுத்த நேரக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
5: நன்றி
4: நன்றி மேம். அடுத்த நேரம் யாருங்க? ஹலோ
1: வணக்கம்.
4: கோபி, குயில் கோபி. ஓகே கோபி சார், அதே அதே வைப்ல இந்த பாட்டு கண்டுபிடிச்சிருங்க பாப்போம். ஜீன்ஸ் எல்லாம் மாட்டிக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, பொய் பேசும் நிறையெல்லாம் மை பூசி மாத்திக்கோ, அடியாத்தி என்ன கூத்து, என் வயசு பாதி போச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
6: யாரங்க?
4: ஜெயசீலன் சார், நீங்க இந்த பாடல் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஜீன்ஸ் எல்லாம் மாட்டிக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ,
7: நீங்க
4: பேர் சொல்லிருங்க. போட்டுக்கோ, பொய் பேசும் நிறையெல்லாம் மை பூசி மாத்திக்கோ. பழசு இல்ல, இது வந்து 1998 or 99 வந்திருக்கும். இது டபுள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங் ஹீரோ.
1: 98
4: எப்படி சரி ஓகே, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஒன்று மட்டும் வேற யாராவது எங்கேயா கண்டுபிடிச்சிருப்பாங்க, லைன் கிடைக்காம நம்மளை வந்து ஐயையோ அங்கே மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. டோன்ட் வரி, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கேட்குது, அதனால இந்த பாட்டை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல், வாராயன் தோழி அப்படின்ற அந்த பாட்டு. ஓகேவா? ஸோ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் சோனு நிகம் மற்றும் ஹரணி பாடியிருப்பாங்க. வைரமுத்தோட வரிகளில் இந்த பாடல். ஸ்டே டியூன்டா இருங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ண அனைவருக்கும் எங்களோட நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: ஸோ ஸ்டே டியூன்ட் ஆயிருங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது யாரு, இன்னொரு வாட்டி சொல்லிடுவோம் பேர.
1: கிளம்புறது ஆர்ஜே வாசவி, அடுத்து உங்களோட தொடரப்போது ஆர்ஜே ராஜஸ்ரீ.
0: சூப்பர், ஸ்டே டியூன்ட் அண்ட் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆகாம தொழுமா.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீருதானா, மனிஷா, ஆஷிமா ஆகியோரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்தியுள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி

எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியக்கரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 83 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:04 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ. ஸோ வருஷத்தில் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எஸ் வந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு சண்டே வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் என்றைக்கினாலுமே நம்ம இந்த லவ்வர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு எப்பயுமே வேலண்டைன்ஸ் டே தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த வேல்யூ எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு எல்லா நாளுமே ஃப்ரெண்ட்ஷிப் டே தாங்க. அதை செலிப்ரேட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை, கூட இருந்தாலே செலிப்ரேஷன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நண்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ரிவர்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கலாம், அது ஒரு புத்தகம், ஒரு நல்ல புத்தகம். ஓ தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன், இதுக்கு போய் தப்பான விஷயத்த சொல்லிக்கிட்டு உங்களுக்கே அதை தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரீசண்டாக பார்த்து நிகழ்ந்த எனக்கும் நடந்த ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேள்வியாக கேட்க போகிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலேயும் எல்லா நேரத்துலேயுமே மன விட்டு புலம்ப ஒரு தோழமை கிடைத்தால் அதுவும் தாய்மடி தானே. என்னடா அவள் கொஷின் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஏதோ கவிதை சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கலாம். இந்த வரி வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். நம்ம கடந்து போகிறப்போ, வண்டியில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ, ஆட்டோலையும் எங்கேயோ ஒரு வரி எழுதியிருக்கோம் இல்லையா? எனக்கு இந்த வரி பார்த்துட்டு சார் எப்படி யோசிச்சு எழுதியிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம சுற்றி இருக்க உறவுகள்கிட்ட சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளால் சொல்ல முடியும். அப்படி ஒரு ஃப்ரெண்டு ஜட்ஜ் பண்ணாமல் கிடச்சா அது ஒரு தாய்மடி தானே அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அது படிக்கும்போது லைட்டாக கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா என்னோட லைஃப்லேயோ அப்படிப்பட்ட நண்பர்களை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன், நானும் அப்படி ஒருத்தங்களுக்கு இருக்கேன், நிறைய பேருக்கு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா இல்லை நீங்கள் ஒரு வேலையாக ஒரு பயணம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது தொடர்பே இல்லாத ஒரு பழைய நண்பரை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இன்றைக்கி இது தான் கேள்வி. அதாவது யதார்த்தமாகவோ இல்லை ஒரு வேலையாகவோ நீங்கள் இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறீங்க, இல்லை இதே ஊரில் இருக்கீங்க, அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களோட பழைய ஃப்ரெண்டை கான்டாக்ட்லேயே இருந்திருக்க மாட்டீங்க. ஏய் மச்சான், ஏய் இப்படி இருக்க, ஏய் இவ்வளோ நாள் சொன்ன பார்த்து அப்படின்ற

மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த நேரம் நீங்கள் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் உடனே நம்ம அந்த காலேஜ் ஸ்கூல் டேஸ்க்கு நம்ம அப்படியே பறந்து போயிருப்போம். நம்ம அந்த பில்டிங்கு ஓடுனது, மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கினது, பனிஷ்மெண்ட் வாங்கினது, அந்த மாதிரி டக்குன்னு மாற்றின ஒரு அந்த மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்திருக்கு அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்கள் 298-6-0038 மற்றும் 295-2-0554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. ஸோ இந்த கேள்வி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் நான் வந்து இருந்தேன். அப்படி இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு பஸ்ஸில் நான் வந்து நின்று, என்னடா இது இவ்வளோ வெயில் அடிக்குது, நம்மளால் முடியல, ஊர் போய் சேருவோமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் காலேஜ் ஃப்ரெண்ட்

நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம என்ன ஒரு 14 வருஷம் இப்போவே கணக்கு போட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படித்தோம், அப்போ என்ன என்ன பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃப்ரெண்டை எனக்கு பார்க்கவே டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரியல, யார் இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான். ஏய் மச்சின் தான் நாங்கள் பேசுவோம், இது வந்து இப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நீ இங்கே இருக்க, நான் இங்கே ஒரு விஷயமா வந்துடி, அப்புறம் காலேஜ் படிக்கும்போது மிஸ் எல்லாம் பார்த்தியா, ஏதோ அலுமினிலாம் வச்சாங்களே அப்படின்னு கேட்கும்போது, நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த காலேஜ் மேலே ஒரு காண்ட் இருந்தாலும் காலேஜை விட்டு வரும்போது சரி எப்படி இருந்தோம்லாம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த காலேஜ் டேஸ்லாம் போகிறப்ப எனக்கு அந்த டென்ஷன்லாம் மறந்து எல்லாமே மறந்து அந்த நினைவுகளோடு தான் நான் என்னோடய வீட்டுக்கே நான் பயணித்தேன். எனக்கு அது அந்த நேரத்தில் இந்த பஸ்ஸில் நான் தூங்கவும் இல்லை, அப்படியே யோசிச்சேன் இந்த எப்படி இருந்துச்சுல்ல ச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த மொமெண்ட் எத்தனை பேரோட லைஃப்பில் கிடச்சிருக்கும், ஒரு பெரிய ஒரு டென்ஷனான ஒரு மொமெண்ட்டே இது வந்து மாற்றிடுச்சே ச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்லேயும் நடந்துருச்சு அப்படின்னா, நடந்திருந்தது அப்படின்னா 2986003838 மற்றும் 2952055544 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். முதல் நேர இணைப்பில் இருக்காங்க, வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே, நான் மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 2986003838 மற்றும் 2952055544. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் இல்லையா, ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் நிறைய பாடல் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். அதுக்குள்ளே ஒரு நேர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. அடடா என்னடா இது, சே பரவாயில்ல. ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் காதல் தேசம் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவர்களோட குழுவினர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாலியோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 11:15 ஆகிட்டு இருக்கு. இனிப்புல நேர இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் ராஜேஸ்வரிமா. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டத்தில இருந்து கே ரசல்வா பேசுறோம். உங்களுக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். எனக்கு
0: ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட அனுபவம் சொல்லுங்க. நான் ஆவலா இருக்கேன்.
1: அதாவதுமா, நான் வந்து விஷுவல் இம்பேர்டு.
0: ஓகே.
1: நான் படித்த காலத்துல நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு நண்பருடைய கான்டாக்ட் வந்து ரொம்ப நாளா இல்லாம இருந்தது.
0: ஓகே.
1: என்னோட பெஸ்ட் மோஸ்ட் பெஸ்ட் ஃபேவரட் ஃப்ரெண்டு தான் அவர் தான், சுரேஷ். அவர் கிருஷ்ணகிரி அவர்.
0: ஓகே.
1: நான் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கல அவர் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்றது. ஆனால் தற்செயல வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் போயிட்டு இருந்தேன் எஸ்பிபி சார் பார்க்கறதுக்காண்டி. அப்போ நான் வந்து எல்லாம் எங்கள் டீமாக போயிட்டு இருக்கிறப்ப அந்த இதில் அவர் வருவார்னு எங்களுக்கு நான் உண்மையிலே பண்ணவே இல்லை. ரியலி அது ஒரு சந்தோஷமா இருந்தது.
0: ஓகே.
1: சர்ப்ரைஸாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்புறம் பார்த்தா இது யாரா இது அப்படின்னு பல வருஷம் கழிச்சு பாக்குறேன் இல்லையா, கொஞ்சம்
0: அதோதான
1: இருப்பா ஆச்சரியதானமா இருக்கும்.
0: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: அவங்க நீங்க சொல்ற மாதிரி மச்சி அப்படித்தான் நாங்களும் பேசிடுவோம்.
0: பொண்ணுங்களை
1: பேசுறதுல பேசிப்போம். போன்ல பேசும்போது
0: நினைக்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அந்த நாள்.

0: இல்லை சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: கண்டிப்பா
1: மேம்,
0: கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி.
0: நன்றி,
1: ரொம்ப அழகா பேசுறீங்க. உடன் பிறந்த சகோதரி அழகா சர்வ் பண்றீங்க.
0: நன்றி சார், நன்றி. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, அவங்க சொல்லும் போதே வந்து நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் இமேஜின் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருமே நம்ம நண்பர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏன்னா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் இது ஒரு கேள்வியாக கேட்கணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து நேற்று ட்ராவல் பண்ணி வரும்போது என் ஊர்லேருந்து நான் வரும்போது என்னோடய பஸ்ஸில் முன்னாடி உட்காந்துருந்த ஒரு பையன் அமைதியாக உட்காந்துருந்தாரு. திடீர்னு ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒருத்தர் ஏறணும்னா ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு மச்சான் எப்படிடா இருக்கு அப்படின்னா, என்ன இந்த பையன் சும்மா தானே உட்காந்துருந்தான், திடீர்னு மச்சான்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படித்த ஒன்றா பசங்களாம். அதை படித்து காலேஜும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு திருப்பியும் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ மச்சான் அப்படின்னு பேசுகிறப்போ ஓ மை காட், இது இது பார்க்கும்போது எப்படி பழகியிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்க, தொணத்தொணத்தொடன்னு பேசிக்கிட்டே வந்தாங்க. நான் எப்பயுமே பஸ்ஸில் வந்துட்டு சார் தூங்குகிற டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேணாம், ஆனால் அன்னைக்கு அவங்களால என்னால் அவங்ககிட்ட சொல்ல முடியல, பேசுங்க பேசுங்க. நானும் அப்படியே சைடில் ஓ ஸ்கூலில் எப்படிலாம் பண்ணியிருக்கீங்களோ காலேஜில் ஓ ஜாலி தான் அப்படின்னு உடனே நான் வந்து என்னோடய விஷயங்கள் எல்லாமே அப்படியே ப்ளேபேக் அப்படியே பின்னாடி போயிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நடந்தது அப்படின்னா உடனே ஃபோனுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 295-0-5-5-4. இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரத்துல இருந்து மாட்டம் டெய்லர் பேசுகிறேன் மேடம்.
0: காஞ்சிபுரத்துல இருந்து
2: மாடசாமி டெய்லர்.
0: மாடசாமி சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க உங்களோட அனுபவம் சொல்லுங்க. வெயிட்டிங்ல இருக்கேன் நான்.
2: அதாவது நண்பன், நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போன இடத்துல வந்து அவர் என் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு வந்து கூட படிக்கும்போது ரொம்ப கிளாஸ்மேட், அவரு கிளாஸ்மேட்னா 4வது வரைக்கும் படிச்சிருக்கோம்.
0: இருந்தாலும் ஒன்னா படிச்சிருக்கோம்ல.
2: ஆமா, 4வது வரைக்கும் படிச்சிருக்கோம். நான் சொல்றது
0: 81
2: அதனால இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கோயில்பட்டிக்கு கோயில் பிடி போயிருந்தப்போ எதிர்பாராத விதமா அவரு அவருக்கும் அந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் எதிர்பாராத விதமா போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க வந்தாரு. எதிர்க்க வந்தோடனே எனக்கே ஆச்சரியம் ஆகி போச்சு. பார்ப்போம் பாப்போமா பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஆர்வத்துல போயிருக்கிறேன். நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன், இவரை பாப்போமான்றது ஒரு டவுட்லயே இருந்தேன். ஆனா வந்து எதிர்பாராத விதமா வந்த உடனே எனக்கு அவருக்கும் ஒண்ணும் புரியல, எனக்கும் ஒண்ணும் புரியல. கட்டி முடிச்சுட்டு ஒரே இதுவாயிருக்காங்க, அந்த சந்தோஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணி 10 வந்து கொண்டு விட்டு போனாப்ல, அது வந்து மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் மேடம்.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ சோ மச் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. சப்ரீனா, அந்த வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: மேடம், சாங் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா?
0: கொடுங்க
3: சாங் ரிக்வெஸ்ட்.
0: கொடுக்கலாம்.
3: முந்தினம் பார்த்தேன்.
0: போடுறேன் சார், உங்களுக்காக போடுறேன். சோ சொல்லுங்க, உங்களோட அனுபவம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா,
3: ஏதாவது just I was listening to the FM and I wanted to hear to this some Tamil song. I called this number.
0: Okay. Okay sir, thank you so much.
3: Thank you. Thank you so much.
0: அதாவது தப்பா வந்து போல அவர்கான பாடல் நம்ம ப்ளே பண்ணிடுவோம். அடுத்து நீர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்துல இருந்து சேரங்க சமை பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
4: நலமுடன் இருக்கிறேன், நலமே மலர வாழ்த்துக்கள் சகோதரி.
0: சூப்பர் சார். சார் உங்களோட அனுபவம் சொல்லுங்க.
4: அனுபவம் ஒரு 20 முன்பு பெங்களூர் சில பணியாந்துங்க. நான் தையல் இயந்திர வருஷம்
0: வச்சுக்கிறேங்க.
4: அப்ப பாத்தீங்கன்னா நானும் கொட்டேஷன் கொடுத்தேங்க, அவரும் கொடுத்துக்கிறாரு பெங்களூர்ல. அவர் பார்க்கும்போது என்னை விட அவர் கொட்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு சின்னதுல. அப்புறம் வந்து அந்த ரெண்டு பேரும் போறோம், ரெண்டு பேரும் சந்திக்கிறோம், நான் நண்பர். அப்புறம் நான் உள்ள வந்து பார்க்கும்போது பேரு திருப்பூர் தானே அப்படின்னுங்க.

0: ஆமா நஞ்ச பேசிக்கல படிச்சியா? ஆமா ஆனா ஆமா அப்படின்னு பேரு அருண்குமார். ஏய் அது அவன் ரங்க ரங்கசாமி ரங்க இங்கிலீஷ் தான் பண்றேன்னு சொல்லி போட்டு ரொம்ப இதாயிட்டேங்க. இப்ப அத பாத்தீங்கன்னா எவ்வளவு படிக்கும் போது, நான் படிக்கும் போது 84-85 சொல்றேங்க. அதுக்கு எத்தனை வருஷம் கிடைச்சு ஆண்டுகள் கழிச்சு அங்க பாக்கும்போது ரொம்ப நேர்ச்சியா பண்ணிட்டு அப்புறம் நம்ம நீயே எடுத்துக்கொண்டு சொல்லி போட்டு எனக்கே கொடுத்தாரு.
1: விளங்கிட்டேன்.
0: அப்புறம் அங்க இருந்து ஒரு நாலஞ்சு நாள் இருந்து அவங்க வீட்டுல இருந்து அங்கிட்டு நாளை இருந்துட்டா வந்தேங்க. அது நிகழ்ச்சியா இருக்குது.
1: ஓ சூப்பர் சார், தேங்க்யூ கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டது. நன்றி சார், நன்றி. சோ இதுதான், அதாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையா அந்த டெண்டருக்காக போனவங்க நண்பன்ன தெரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு அவர் வீட்லயே நாலஞ்சு நாள் இருந்துட்டு அந்த நட்பை பாராட்டுறங்கிற விஷயங்க வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. உண்மையா மனசு சொல்லிட்டு சொல்லுங்க, நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா பண்ணுவாங்க? மாட்டவே மாட்டாங்க. சோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நண்பன் திரைப்படத்தில் இருந்து நண்பன் திரைப்படம் சொல்லும் போதே நீங்கள் என்ன பாட்டு அப்படின்னு வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பாட்டை வந்து கிரிஷ் மற்றும் சுஜித் சுரேஷன் இணைந்து பாடியிருக்காங்க. விவேகாவோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஜாஸ்மின் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: இல்லாமல்
1: ஸோ 11:36 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் உங்களுடன் ரெயின் போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா இல்லை நீங்கள் ஒரு வேலையாக பயணம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது தொடர்பிலே இல்லாத ஒரு பழைய நண்பரை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அங்க வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு அங்க ஒர்க்

0: பண்ணிட்டு இருந்தான். அவன் எனக்கு, நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனது நான் வந்து தச்சையில போனேன். ஆனா அவன் அந்த இடத்துல இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டா எங்கிட்ட. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து உட்லண்ட் ஸ்டேட் கிட்ட ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நானும் அங்கதான் படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்டு, உங்க எத்தனை ஃப்ரெண்டு உங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னோட ஃப்ரெண்டு பேரு, ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து கிறிஸ்டினா, அப்புறம் வந்து தமிழ்ச்செல்வி, மனோகர், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களால என்னால பாக்க முடியலன்னு. நான் எதை எதிர்க்கவே இருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. ஐயோ நீங்களா, உண்மையாப்பா சொல்ற நீ அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா சசி, நான் உண்மையாதான் சொல்றேன், உன் கூட படிச்ச பொண்ணுதான் நானு.
1: அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணீங்க?
0: ஆமா, ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணோம். கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணா, அதுக்கப்புறம் அவளும் வேலையை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவள், அதுக்கப்புறமா அவகிட்ட கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவள் நம்பர் எல்லாம் காணாம போயிடுச்சு. இப்போ பேச முடியல.
1: சரி, திருப்பி அந்த ஒரு இணைப்பு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு.
0: நன்றி, சந்தோஷம்.
1: ஓகே, தேங்க்யூ. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ
2: அம்பு சகோதரிக்கு வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குழந்தை. நாங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். அனைவருக்கும் இதய தின நல்வாழ்த்துக்கள் மேம்.
1: ஓ, இதய தின நல்வாழ்த்துக்கள் சார். சார், உங்களோட அனுபவம் சொல்லுங்க, உங்களை நண்பர் பார்த்த அனுபவம்.
2: அதான் சொல்றேம்மா, அந்த இதயம் நல்லா இருந்து அன்பு இருந்தாம அந்த இதயமே நல்லா இருக்கும்.
1: ஓ,
2: அதனால நீண்ட நாள் நண்பர் கிடைக்கும் போது என்னன்னா, அந்த மனதுக்குள் இருந்த சில துக்கங்கள் மற்றும் நீண்ட நாள் பேசலன்னு சொல்லக்கூடிய வருத்தங்கள் அனைத்தும் இந்த இதயம் வந்து பரிமாறும் போது அந்த மகிழ்ச்சி வரும் பாருங்க. எப்படியாப்பட்ட வியாதி இருந்தா கூட அந்த வியாதி போயிடும். ஆமா, அதனால அந்த இதயத்தின் நல்வாழ்த்துகள் இந்த நீண்ட நண்பர்கள் சொல்லி கொடுத்த தலைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு வாரியம் கொடுங்க சார்பாக. நன்றிமா, எல்லாருமே சிறப்பா இருக்கணுமா.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி. அதாவது அவரு நண்பர்களை பத்தி ஒரு அழகா ஒரு வரிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க, ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. சோ நீங்களும் என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. 298-6-00-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 11:41 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில உங்களோட நிகழ்ச்சியில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான், ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் ஓவர்வெல்மிங் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி நான் ஒரு கனவுல இருக்கேன் நான். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம். ரெயின்போ,

0: ஞாபகம் நெஞ்சிலே
1: வந்தது.
0: ராஜசேகர் மேடம்.
1: ராஜஸ்ரீ சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நானு மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கேன். திடீர்னு கார்ல ஒருத்தர் வந்து இறங்கினாரு. இறங்கி எல்லாருக்கும் அட்டெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் அட்டெண்ட் பண்ணேன். திடீர்னு அவன் அன்னைக்கு பார்த்து அப்படியே இருக்கிறியே, கொஞ்சம் கூட மாறலையே இருந்தாரு. என் மனம் அந்த மாதிரி இருந்தேன், அசோக் குமார். எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் கடையை விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு அவரை கட்டி பிடிச்சுக்கினேன். கொஞ்ச நேரம் அந்த ஞான ஒளி பாட்டு தான் பாடினேன். அவன் திட்டான். அந்த நாள்ல இருந்து அப்படியே ஜாலியாவே இருக்கிறேன்னா, நான் உள்ளுக்குள்ள மெழுகு வச்சு வெளியில சக்கரை
1: வச்சிருந்தேன்.
0: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னாரு. அவரோட அந்த நினைவுகளையும் அதை பகிர்ந்த விதமும் ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த பாடல் யாராவது ஒரு ஃபீமேல் வந்து பேச மாட்டாங்களா, யாரோ ஒருத்தங்க நான் பார்த்தேன்னு சொல்லிட மாட்டாங்களா, அப்ப இந்த பாட்டு நம்ம போட மாட்டோமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த நேரம் எனக்கு வந்துருச்சு. சிநேகிதியை திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. சித்ரா மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பா விஜயோட வரிகளில் வித்யாசாகருடைய இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 11:48 நிமிடமாகியாச்சு. பாடல் கேட்டு முடித்த நேரம். ஸோ உங்களுடன் பிரைன் பொடி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, யதார்த்தமாக நீங்கள் வந்து ஒரு வேலையாக பயணம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு தொடர்பில்லாத ஒரு பழைய நண்பரை சந்தித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். இணைப்பில் நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், சொல்லுங்க சார்.
1: மேம், என்னுடைய ஃப்ரெண்ட மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு டிராவல் போது பார்த்தேன் மேம். பஸ்ல தான் பார்த்தேன். பெங்களூர்ல இருந்து கிளம்பி வேலூருக்கு வந்திருந்தேன். அப்ப திடீர்னு பார்த்தவொடனே எங்கேயோ அவனை பார்த்தோமே அப்படின்ட்டு நீ ஞாபகம். அவனுடைய அந்த கான்டாக்ட் அது இதுல பல ஆண்டுகளாகியும் எனக்கு இல்ல மேம், சோசியல் மீடியால கூட இல்ல. அப்புறமா நான் கண்டுபிடிச்சிட்டு அவனோட அந்த கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கறத இப்ப வாங்கிட்டு நானும் அவனும் திக் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம் மேம். இப்ப எங்கேயாவது வேலூர்ல இருந்து கிளம்பி பெங்களூருக்கு போகணும்னாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் போனோம். அப்போ அப்ப என்னுடைய அந்த காலேஜ் டேஸ்ல அவங்க கூட பண்ணின ஞாபகங்கள், அவங்க குட்டி குட்டி சேட்டை பண்ணினதெல்லாம் நான் சொல்லும் போது ஆமா ஆமா கரெக்ட் இல்ல அப்படின்ட்டுன்னு அந்த விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது அவ்வளவு ஒரு மனசுக்கு சந்தோஷம் நிறைவு அப்படிங்கறது வந்தது மேம்.
0: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார் கால் பண்ணது.
1: தேங்க்யூ மேம்.
0: ஸோ இந்த மாதிரி அதாவது எப்போவோ நம்ம அவர் சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லும்போது 1988 1981 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோட மாமா வந்து என்ன சொன்னா, பாப்பு என்னை வந்து பாப்பா இங்கே வாங்கி வாங்கி எங்களை மட்டும் ஒரு ஃபோட்டோ இடம் அப்படின்னாங்க. ஏன் இவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்கள் மூணு பேரை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, அதில் என்ன என்ன இருக்கு மாமா? அப்படின்னா, ஏய், நாங்கள் 34 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காலேஜ் படித்தோம், அதுவும் ஹைதராபாத்தில் படித்தோம், இப்போ வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னா எனக்கு அப்படியே நான் மலைச்சு போய் நிற்கிறேன். எப்படி அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 17 பேர் தான் நாங்கள் வந்து காலேஜ்லேயே, நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் இருப்போம். அப்புறம் விட்டு போச்சுமா, எல்லாருக்கும் விட்டு போச்சு. ஆனால் எங்கேயோ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் நம்பர் கிடைக்கும் போது இன்னொருத்தர் நம்பர்லாம் நாங்கள் இது பண்ணி நாங்கள் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒன்றா இருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரொம்ப நேரமாக அவங்க மூணு பேரும் அந்த காலேஜ் டேஸ் கதைகள், இவன் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா இப்போ தான் வந்து, ஆனால் காண்டாக்டில் இருக்கோம், நம்ம பேசிக்கிறோம், எங்களோட என்னோடய குரூப்பில் போடணும், நீ ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. இது எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எனக்கு பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்தது அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-00-38 மற்றும் 2952-505-554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. என்றென்றும் புன்னகை திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ் மற்றும் நரேஷ் ஐயரோட குரலில், விவேக்காவோட வரிகளில், ஹரி ஜெயராஜோட இசையில் கேட்கலாம்.

நேயர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டது அண்ட் இன்னும் நிறைய பேர் அவங்க வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோமே, சில பேர் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சில ஏக்கங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த அனுபவம் உங்களோட லைஃப்பில் எல்லாரோட லைஃப்லேயுமே நீங்கள் பெற்ற ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வந்துகிட்டே இருக்கு. ஓ மை கடவுளை திரைப்படத்துலேருந்து இந்த பாடத்தில் இந்த பாடலை வந்து அனிருத் அவர்களோட, அனிருத் லியோன் ஜேம்ஸ் மற்றும் மானசி அவர்களோட குரலில் லியோனோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மணிக்கு சந்திக்கலாம்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தானா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகள் மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கனிமங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்

0: செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஸ்வநிதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
3: தெரு வியாபாரிகள் நகர்ப்புற முறைசாரா பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அங்கமாக உள்ளனர். நகர்ப்புறங்களில் மலிவு விலையில் பொருட்கள் மற்றும் சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றனர். கொரோனா நெருக்கடி தொடங்கிய போது ஏராளமான சிறு வியாபாரிகள் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. எனவே சிறு வியாபாரிகள் வணிகர்களுக்கு மூலதனத்துக்கான கடன் உதவி வழங்குவதற்காக 2020 ஜூன் மாதம் பிரதமர் தெரு வியாபாரிகள் ஆத்ம நிர்பர் நிதி திட்டம், PM ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி எனப்படும் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிறு வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வரை மூலதன கடன் வழங்குவது, கடனுக்கான வட்டிக்கு மானியம் வழங்குவது, கடனை திருப்பி செலுத்துவதை ஊக்குவிப்பது, டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பரிசளிப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 2020 March 24 முன்னதாக நகர்ப்புறங்களில் தெரு வியாபாரிகளாக தொழில் செய்தவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் பலன் பெற தகுதியானவர்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வழங்கிய அடையாள அட்டை உள்ளவர்கள் கடன் பெறுவதற்கு தகுதியானவர்கள். மாநிலம், யூனியன் பிரதேசம், ULB வாரியாக அடையாளம் காணப்பட்ட தெரு வியாபாரிகளின் பட்டியல் அமைச்சகம், மாநில அரசு, ULBகளின் இணையதளம் மற்றும் வலைபோர்ட்டல் ஆகியவற்றில் கிடைக்கின்றன. நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் 10,000 ரூபாய் வரையிலான செயல்பாட்டு மூலதன கடனை பெற தகுதியுடையவர்கள் மற்றும் ஒரு வருட கால அவகாசத்துடன் மாத தவணைகளில் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த கடனுக்காக கடன் வழங்கும் நிறுவனங்களால் பிணை எடுக்கப்படாது. சரியான நேரத்தில் அல்லது முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் விற்பனையாளர்கள் மேம்படுத்தப்பட்ட வரம்புடன் கூடிய செயல்பாட்டு மூலதன கடனின் அடுத்த சுழற்சிக்கு தகுதி பெறுவார்கள். திட்டமிடப்பட்ட தேதிக்கு முன்னர் திருப்பி செலுத்துவதற்கு விற்பனையாளர்களிடமிருந்து முன்கூட்டியே செலுத்துதல் அபராதம் விதிக்கப்படாது. வங்கிகள், சிறுநிதி வங்கிகள், மண்டல கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், சுய உதவிக்குழு வங்கிகளில் கடன் பெற்றால் ஏற்கனவே இருக்கும் வட்டிக்கு கடன் வழங்கப்படுகின்றன. திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விற்பனையாளர்கள் 7% வட்டி மானியம் பெற தகுதியுடையவர்கள். வட்டி மானிய தொகை காலாண்டுக்கு ஒரு முறை கடன் பெறுபவர் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டம் கேஷ்பேக் வசதி மூலம் விற்பனையாளர்களால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டமானது 2024 டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதல் தவணை கடனை முழுமையாக திருப்பி செலுத்திய அனைத்து பயனாளிகளும் இரண்டாவது தவணையாக 20,000 ரூபாய் வரை கடன் பெற தகுதியுடையவர்கள். விண்ணப்பம் செய்ய தொடங்குவதற்கு முன் அனைத்து தகவல்களையும் தயாராக வைத்திருக்க வேண்டும். உங்கள் மொபைல் போன் உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறையின் போது உங்கள் EKYC ஆதார் சரிபார்ப்பிற்கு இது தேவைப்படும். ULB-யிலிருந்து அதாவது தேவைப்படும் பட்சத்தில் பரிந்துரை கடிதத்தை பெறவும் இது உதவுகிறது. அரசின் நலத்திட்டங்களின் கீழ் எதிர்கால பலன்களை பெறவும் இது உதவுகிறது. போர்ட்டலில் உள்ள சர்வே பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்த்து உங்கள் சர்வே குறிப்பு எண்ணை SRN-ஐ குறித்துக் கொள்ளுங்கள். விண்ணப்ப செயல்பாட்டின் போது பதிவேற்றுவதற்கு உங்கள் COV அல்லது அடையாள அட்டையின் நகலை தயாராக வைத்திருக்க வேண்டும். பிறகு https://pmsvanidhi.mohua.gov.in/login என்ற இணைய பக்கத்திற்குள் சென்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஸ்வநிதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே.

அப்படின்றதுனால பெண்களோட வயசை பத்தி ஒரு தடவை யோசிச்சுட்டே இருந்தாங்க. பெண்களோட வயசு அப்படிங்கிறது ஒரு தனி கதை. காகிதத்தில் எழுதும் போது நாங்கள் ஒரு வயது எழுதுவோம், நண்பர்கள் கூட இருக்கும் போது அது பாதியாக குறைஞ்சிரும். அதுவும் இரவு 9 மணிக்கு மேல கேட்கவே வேண்டாம். அண்ட் மீண்டும் ஒரு இளமையான பெண்ணா மாறணும், மனசுலயும் சரி உடம்புலயும் சரி அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய போறோம் இல்ல பிடிச்ச பாடலை கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம மனசும் பொறுப்புகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு இளமை வயதுல இருக்கிற ஒரு பெண்ணாவே நாங்க மாறிடுவோம். அந்த மாதிரி பெண்களோட வயதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட மனசோட விஷயங்களும் அந்த மூட்ஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு வேலையை ரொம்ப யோசிச்சு செய்யறதுக்கும் யோசிக்காம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பா, யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுவோம். சில விஷயங்கள் பிளான் பண்ணாம பண்ணாலே சரியா வந்துடும். இந்த மாதிரி யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் இல்ல யோசிக்காம ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். லேடிஸ் எல்லாருமே கால் பண்ணலாம். 298-60-0038 295-2-0554 இந்த எண்களுக்கு தான் ஸ்டேடியம் 101.4 எப்பவுமே சமதுள்ள

ಸ್ನೇಹಿತಿ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காக

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண் காலர்ஸ் மகளிர் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். 2986-0038-2952-5254 எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஆனா செய்யறதுக்கும் யோசிக்காம செய்யறதுக்கும் ரெண்டு ஒரே வித்தியாசம் இல்லைங்க, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்று, சில விஷயங்களை ரொம்ப யோசிச்சு செஞ்சு அதோட ஃப்ரூட், அதாவது அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதை சரியாக அனுபவிக்கிறது. இல்லை, யோசிக்காமல் செஞ்சு அதை சொதப்பிடுறது. ஆனால் சில விஷயங்கள் இருக்குங்க, யோசிக்காமல் நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சிருப்போம், ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நம்மளே பிரமிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன். நேர்களே, நீங்கள் அந்த மாதிரி வித்தியாசமாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக SP பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் பிரியகாத்திரை படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: 12:25 on the clock. Yes, I see the drinking and I'm going to get now. Get a pace drinking. Nigga should a mudal caller yarring in the park lam. Vanakkam.
1: Vanakkam,
0: yarring in the pasting air.
1: பரமக்குடியில
0: இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். ராஜேஸ்வரி
1: அம்மா
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன். இவன நேரம் வந்து அவுட்
1: ஆஃப்
0: சர்வீஸ் என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம்? ஒருவேளை ரொம்ப யோசிச்சு செய்யறதுக்கும் யோசிக்காம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: யோசிச்சு செஞ்சோம்னா தெளிவான ஒரு விடை கிடைக்கும், வெற்றியாவும் மாறும். அது
0: ஓகே.
1: யோசிக்காம செஞ்சோம்னா அது தோல்வியில வந்து முடியும்,
0: துன்பத்தையும் கொடுக்கும்.
1: நன்றி,
0: கால் பண்ணி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நம்ம எப்பவுமே யோசிச்சு செய்யும் போது எல்லாம் ஒரு தெளிவான ஒரு நம்ம வாழ்க்கை வாழலாங்க. நன்றி
0: நன்றி நன்றி. யோசிச்சு செய்யும் போது தான் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும், தெளிவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா 2986003825 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். இது 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: இப்போ நம்ம காலையில சமைக்கிறதுக்கே நைட் என்ன சமைக்கணும்னு யோசிச்சு வச்சாதாங்க காலையிலயே சமைக்க முடியுது.
1: ஆமா கண்டிப்பா, அதுக்கான பொருள் எல்லாம் இருக்கா? ஒரு குட்டி பிளானிங் வந்து அங்கேயே நடந்துடணும்ல.
0: ஆமாங்க, அது நைட்டுக்கு டிஃபன் செய்யறோம் பாருங்க மறுநாள், அதுக்கும் சேர்த்து காலையிலயே பிளான் பண்ணணும். இந்த சாப்பாடு வச்சா மிச்சமாகுமா, அது நைட்டுக்கு ஆகுமா அப்படின்னு பண்ணணும்.
1: ஓகே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன பிளானிங்ல இருந்து பெரிய பிளானிங் வரைக்கும் பிளான் பண்ணி செய்யுங்கன்றீங்க அப்போ.
0: ஆமாங்க கண்டிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். யாரங்க இருந்து?
2: வணக்கம், நான் சசிகலா பேசுறேம்மா.
1: சசிகலா மேம், நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு வேலையை ரொம்ப யோசிச்சு செய்யறவங்களா இல்ல யோசிக்காம செய்யற ஒரு ஆளா?
2: என்ன
1: வித்தியாசம் இருக்குன்னு நீங்க
2: நினைக்கிறீங்க? எந்த வேலையுமே சரி, ஒரு சமையல் வேலையா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம யோசிச்சு செஞ்சோம்னா அதுல வந்து நம்ம வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது
1: இல்லைங்களா?
2: பொறுமையா செய்ய தோணும். அதே வந்து நம்ம வந்து யோசிக்காம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து
1: அவசர அவசரமா செஞ்சிருவோம், அதுல ஒரு தவறு வந்துடும்.
2: ஆமா, அதுல ஒரு தவறு வந்துடும். அதனால வந்து எந்த எதுவுமே யோசிச்சுதான் நான் செய்வேன், யோசிச்சுதான் செய்யணும்.
1: நன்றிமா நன்றிமா. எல்லாருமே வந்து யோசிச்சுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. யாராவது ஒரு கலர் சொல்றாங்களா பாக்கலாம், யோசிக்காம செஞ்சாங்க ஆனா அது கூட நல்லாதான் வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்றாங்களா பாக்கலாம். நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா 298-6-00-38, 295-5-5-4 இந்த நிலையில் கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக கண்ணெதிரியே தோன்றினால் திரைப்படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் அண்ட் சித்ரா வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட்.

0: இங்க எல்லாமே தூள்.
1: உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 12:46 ஆகிருக்கு. எஸ் ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதுவும் பெண்கள் கிட்ட குறிப்பாக கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை ரொம்ப யோசித்து செய்கிறதுக்கும் யோசிக்காமல் ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறத என் கூட பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி என் கூட உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா 298-60-00-38 295-02-055-54 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே சுகன்யா, நீ எல்லாரையும் கேட்குறியே, நீ எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரெண்டுங்க. சில நேரங்களில் ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப யோசிப்பேன் அதோட விளைவு என்ன, அதோட ரிசல்ட்டில் என்னென்ன பிரச்சனை வரும், வராது, இது எல்லாத்தையும் யோசிப்பேன். இல்லையா, சில நேரங்களில் எடுத்தோ கவுத்தோ தான், சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னும் சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன், அது சக்ஸஸ் ஆகும் ஆயிருக்கு. ஸோ நான் ரெண்டு மாதிரி. அடுத்த காலர் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யாரவி.
1: வித்யாரவி மேம் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப, ஒரு வேலையை வந்து ரொம்ப யோசிச்சு செய்யறதுக்கும் யோசிக்காம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு
2: நினைக்கிறீங்க? இல்ல, யோசிக்காம செஞ்சா கண்டிப்பா அது ஃபெயிலியர் ஆகும். அதனால ரொம்ப நேரம் யோசிச்சாலும் அதே எஃபெக்ட் இருக்கும்.
1: அதுவும் அதே எஃபெக்ட் இருக்கும், கரெக்ட்.
2: ஆமா, அதுவும் ஓவர் திங்கிங் போயிடும், செயல்ல காட்ட மாட்டோம் நம்ம.
1: ஓகே,
2: நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன்.
1: ஓகே, யோசிச்சுட்டு அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
2: என்கிட்ட
1: பேசுங்க. அதுக்கு முன்னாடி இந்த யோசி

யோசிச்சு செய்யறது இல்லை. இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது பொதுவாகவே லேடிஸ் தாங்க நிறைய ஓவர் திங்கிங் பண்றாங்களா, ஜென்ஸை விட. அது என்னமோ தெரியல, வரமா நமக்கு கிடைச்ச சாபமானு தெரியல, ரொம்ப யோசிக்கிறது ஆனா பெண்ணா அப்படின்னா ஓவர் திங்கர்ஸ் அதிகமாக வந்து பெண்கள் தான். நம்ம ஒரு சின்ன விஷயத்தையே ரொம்ப யோசிப்போமா, இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தால் அதை விட யோசிப்போம். ஆனால் இந்த ஆவரேஜ்னு பார்த்தா லேடிஸ் தான் இதில் வந்து ஓவர் திங்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் த வே, பிரதீப் குமார் வாய்ஸில். ஸ்டே டியூன்ட்.

12:54 ஆகிட்டு இருக்கு. எஸ் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. ஹாய் ஸ்னிகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம என்ன விஷயம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த யோசிச்சு பிளான் பண்ணி நம்ம செய்யறதுக்கும் யோசிக்காம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நிறைய பேர் வந்து யோசிச்சு செஞ்சா அதுல ஒரு தெளிவான முடிவு இருக்கும், நம்மளுக்கு ஒரு நிறைய டைம் கிடைக்கும், அவசர அவசரமா செய்ய வேண்டியது இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. யோசிக்காம சில விஷயங்கள் யோசிக்காமன்றத அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கு மேல யோசிக்காம செஞ்சு அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கறத பாக்குறதுலயும் ஒரு த்ரில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரெண்டுமே செய்யற ஒரு டைப் தான். ஸோ நீங்க யாரா இருந்தாலும் பொதுவாகவே ஒரு விஷயத்த யோசிச்சு செய்யுங்க, பிளான் பண்ணி பண்ணுங்க. சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் போட்டு 1, 2, 3 போட்டு அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு பதட்டம் இல்லாம எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் எதை செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுல வந்து 50%க்கு மேல நமக்கு வந்து விக்டரி சான்ஸோ இல்லை வந்து சரியா அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தோட இப்போ பாய் சொல்லிட்டு மீண்டும் 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாங் உங்களுக்காக வெயில் திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு கார்த்திக் அண்ட் சின்மய் வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட் 101.4.

ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ரம்யமான பாடல்கள் எல்லாமே தொகுத்து வழங்க போறது. நான் உங்கள் ஆர்ஜே ராஜஸ்ரீ. நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, வா ராஜா வா திரைப்படத்துல இருந்து. இந்த படத்துல பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜனோட குரல்ல, குன்னக்குடி வைத்தியநாதனோட இசையில இந்த பாடலை கேட்கலாம்.

என்றும் பஞ்சம் நெஞ்சில்.

பேரன் குழந்தை பூமழலை கள்ளமில்லா பிள்ளை மனம் கடவுள் வாழும் நல்ல இடம் கள்ளமில்லா பிள்ளை மனம் கடவுள் வாழும் நல்ல இடம் சிறு குழந்தை படிவினிலே தெய்வம் வந்து பேசுதம்மா சின்ன சின்ன விழிகளிலே தீப ஒளி வீசுதம்மா

0: ஒரு மணி 5 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில முதல் பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. துணைவன் திரைப்படத்துல இருந்து இந்த படத்துல மருதமலை மீதிலே அப்படின்ற பாடல். இந்த பாடலை வந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியிருக்காங்க. கே வி மகாதேவனோட இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.
1: மருதமலை மீதிலே குடிகொண்டிருப்பவனே

பிச்சு வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 1:10 ஆகிட்டிருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தங்கச் சுரங்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலில் டிஎம் சவுந்தரராஜனோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், டி கே ராமமூர்த்தி அவர்களோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 1:14 ஆகிட்டு இருக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, 1000 பொய் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்தில் பி. சுஷிலாவோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், வி. குமாரோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

கேட்டு முடித்த நேரம் 1:18. திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவந்தமான் திரைப்படத்திலிருந்து பட்டத்திராணி பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி அவர்களோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில இந்த பாடலை கேட்கலாம்.

6:25 ஆகிட்டிருக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனோட குரலில், வாலியோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:36 ஆகிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பெண்ணை வாழ விடுங்கள் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைத்திருக்காரு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

நேரம் 1:41 ஆகிட்டிருக்கு. இந்த வேளையிலே திரைகாணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஒரு ராஜா ராணியிடம் பாடல், சிவந்த மண் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:48. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்க பாடல் நிறைக்குடம் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் பி குமாரோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: rin po e fumutio ni Pulinali hindi en la mesa madule.
1: நேரம் ஒரு மணி 52 நிமிடம் ஆகிட்டிருக்க இந்த வேளையில திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நம் நாடு திரைப்படத்தில் இருந்து இந்த படத்தில் இந்த பாடலை வந்து எல்ஆர் ஈஸ்வரியோட குரலில் வாலியோட வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா. டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வாலியோட இசையில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

2 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. அடுத்த 30 மணி நேரம் 80s மற்றும் 90s வந்த இனிமையான கானங்களோடு தான் ஒரு பயணம் போக போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில வந்துட்டு இருக்கு இதயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில் பாடல் கேட்டு வரும்போது 2:11 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு
1: இருக்கீங்க. இதமாய் இசையாய்.
0: எஸ், இதமாய் இசையாய். அடுத்துதான் என்ன பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரல்ல சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட். 101.4

0: நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ரெயின்போ மெலடிஸ்.
0: ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க. 2:20 ஆகிட்டுருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக ஆஹா திரைப்படத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை எப்போ கேட்டாலுமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னா ஹைஃபை கொடுத்துக்கோங்க. ஹரிஹரன் அண்ட் சித்ரா வாய்ஸில், வாசன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங் ஆன் த வே. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டு பயிற்சி பிலிப்பைன்ஸில் இன்று நடைபெறுகிறது. பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டிலிருந்து கோவை, பாலக்காடு, மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நான் அவங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு சொல்றதுக்கு முன்னாடி, உலக மருந்தாளுநர்கள் தினத்தை முன்னிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியின் மருந்தியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கே ரமேஷ்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ சார். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். செப்டம்பர் 25 இந்த தினத்தை நம்ம வந்து கடைபிடிச்சோம் இல்லையா சார். முதல்ல மருந்தாளுநர்கள் அப்படின்னா யாரு, அவங்களுடைய வேலை என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன இந்த சமூகத்துல சார்?
2: உங்களோட கேள்விக்கு இதுலயே விடை இருக்கு மேடம். மருந்தாளுநர்கள், மருந்தை வந்து ஆளுபவர்கள். ஆளுபவர்கள்னா அவங்க வந்து இந்த மருந்து தயாரிக்கிறதுலேருந்து, அந்த தயாரிப்புக்கான மூலப்பொருளை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, கடைசியாக அதை வந்து ஃபார்முலேஷனுங்கிற, அதாவது ஃபார்முலேஷனாக கொடுக்குற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு நிறையா இருக்குதுங்க. இதை தாண்டி அவங்களது என்ன அப்படின்னா, மருந்து தயாரிப்பில் ஈடுபடும் போது அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதையே வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மருந்து தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை, இது உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா,

0: அது வந்து ஸ்பெசிஃபைடு சிடிஎஸ்சிஓவில் வந்து ஜிஎம்பி எம் அப்படின்னு இருக்குது. ஜிஎம்பியில் வந்து ஜிஎம்பி இஸ் நத்திங் பட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். அந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஒரு மருந்தில் வந்து தயாரிப்பில் ஈடுபடுவாங்க. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, பொருட்களை பெற்றுக்கொள்வதிலிருந்து பொருட்களை மூலப்பொருட்களை யாரிடம் வந்து பெறுவது என்பது வரைக்கும் இவங்க வந்து இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். மருந்து தயாரிப்பில் ஈடுபடும் போதும் கூட ஈவன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் முதல் கொண்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அவங்க மருந்து சேமிப்பதிலேருந்து ஒரு மருந்தை எப்படி வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும், எப்படி அதையே டெஸ்பேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற துறை மடம் இது.
1: ஓகே சார், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நேர்கள் உங்களுக்கு மருந்து உட்கொள்ளுதல் சம்மந்தமாகவும் இல்லை மருந்துகளை பற்றின என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேராசிரியர்கிட்ட கேட்கலாம். 298-6003-8-295-2-0554 இந்த எங்களுக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியோட முதல் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா சார்?
0: கண்டிப்பாக.
1: ஓகே, நேர்களுக்காக பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து யுகேந்திரன் அண்ட் ரேஷ்மி வாய்ஸில் பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

0: 3:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் மருந்தியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கே ரமேஷ்குமார் அவர்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சார், காலேஜ் கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மருந்து ஆளுநர்கள் அப்படி ஆகணும்னா நம்ம என்ன படிப்பு சார் படிக்கணும்?
1: மருந்தாளுநர் ஆகிறதுக்கு இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, பிளஸ் டூ முடித்த உடனே டிப்ளமோ இன் ஃபார்மசின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இது வந்து 2 ஆண்டுகளுக்கான படிப்பு. இந்த படிப்பை முடித்தோம்னா நம்ம வந்து ஃபார்மசிஸ்டாக வெளியே வந்துடலாம். ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது எப்போ நீங்கள் ஆக முடியும்? ஃபார்மசி டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தோடனே கவுன்சில் ஒன்று இருக்குது, அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது வந்து மெயின் பாடி. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் உங்களோட பெயரை வந்து டாக்டர்ஸ் மாதிரி, டாக்டர்ஸ்க்கு எப்படி வந்து மருத்துவ கவுன்சில் இருக்குதோ அது மாதிரி மருந்தியல் கவுன்சில் ஒன்று இருக்குது. அதில் உங்கள் நேமு வந்து பதிவு பண்ணப்புறம் தான் நீங்கள் வந்து பதிவு பெற்ற மருந்தாளுநர் ஆக முடியும். மருந்தாளுநர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மருந்து கையாளவே முடியும். ஸோ முதல் படிப்பு வந்து நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம். சப்போஸ் எனக்கு டிப்ளமோ வேண்டாம் அப்படின்னா 4 ஆண்டு பட்டப்படிப்புக்கு போகலாம். இந்த பட்டப்படிப்பு பிஃபார்மு. 2 ஆண்டு படிக்கும்போது இங்கே மருந்து கையாளுதல் மட்டும்தான் நடக்கும். 4 ஆண்டு படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யலைன்னா மருந்து தயாரித்தலிலும் மருந்தை ஆராய்ச்சி செய்வதிலும் உங்களால் ஈடுபட முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பதிவு பெற்ற மருந்தாளுநர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா வகையிலையுமே மருந்துகளை கையாளுவதில் தேர்ச்சி பெற்றவராகவும் அனுமதி பெற்றவராகவும் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தாண்டி பிஃபார்ம் படித்து முடித்த உடனே மேற்படிப்பு போகலாம், எம்ஃபார்மசி, மாஸ்டர் இன் ஃபார்மசி. ஸோ இந்த மாஸ்டர் இன் ஃபார்மசி படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆராய்ச்சியில் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. மருந்து ஆராய்ச்சியில் எஃப்ஆர்என்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்என்டின்னு ஒன்று இருக்குது. ஆர்என்டிங்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து எல்லா இடத்துலையும் போக முடியும். எஃப்ஆர்என்டி அப்படிங்கிறது ஃபார்முலேஷன் ஆர்என்டி. அதே மாதிரி வந்து ஏஆர்என்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து அனலிட்டிக்கல் ஆர்என்டி. அனலிட்டிக்கல் ஆர்என்டி இது மேலே போகும்போது உங்களுக்கு தெரியும். இது மேல் படிப்பு சம்மந்தமானது. இதையை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து 6 வருடகால படிப்பு. இந்த 6 வருடகால படிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரேட் இன் ஃபார்மசி. இந்த 6 வருடகாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பயிற்சி பெறுவீங்க. மருந்து சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலில் பயிற்சி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டாக்டர் இன் ஃபார்மசி 6 வருஷம் படிச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, பிஃபார்ம் முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் இன் ஃபார்மசி படிக்கணும்னா போஸ்ட் பெக்கோலரேட் ஒன்று இருக்குது. ஃபார்ம்டியில் போஸ்ட் பெக்கோலரேட், பிஃபார்மசி 4 வருஷம், அதுக்கப்புறம் போஸ்ட் பெக்கோலரேட் ஃபார்ம்டி படிக்கிறது அப்படின்னா அது 3 ஆண்டுகள். மொத்தம் 7 ஆண்டுகளில் நீங்கள் பிஃபார்மும் வாங்கிட முடியும், ஃபார்ம்டியும் வாங்கிட முடியும். பிளஸ் டூ முடித்தோன்னா நான் ஃபார்ம்டி வாங்கிக்கிறேன், ஃபார்ம்டி போகிறேன் அப்படின்னா 6 வருடகால படிப்பு. இதற்கப்புறம் ஆராய்ச்சியில் நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் போகலாம். பிஹெச்டி போனீங்கன்னா அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெற அனுமதி உண்டு.
0: ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். நேயர்கள் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேராசிரியர்கிட்ட கேட்கலாம். 2980638 2950 2055 இந்த 4 இந்த எங்களுக்கு கால் பண்ணி. சார், இப்போது இவ்வளோ படிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஃபீல்டில் இருக்க வேலை வாய்ப்புகள் என்னென்ன சார் இருக்குது?
1: முதல்ல வந்து நீங்கள் வேலை வாய்ப்புகள்னு பார்த்தா நிறைய கொட்டி கிடக்குதுங்க. அரசாங்க உத்தியோகத்திலேயே நீங்கள் பணியமரலாம். டிப்ளமோ முடித்தோடனே நீங்கள் வந்து பிளஸ் டூ முடித்து நீங்கள் வந்து மருந்தாளுநராக பதிவு பெற்ற பின் நீங்கள் வந்து உங்களோட அனுமதி வந்து எல்லாத்துக்குமே வழங்கிடும். என்ன அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்லேயும் பிளேஸ் ஆகலாம், ப்ரைவேட்லேயும் பிளேஸ் ஆகலாம். அதில் வந்து நீங்கள் மருந்தை வந்து கையாளுவதில் மட்டும்தான் நீங்கள்

0: நீங்கள் தட் இஸ் கால் த டிஸ்பென்சிங் ஃபார்மசி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய என்ன அப்படின்னா கம்யூனிட்டி ஃபார்மசி இருக்குது. இந்த கம்யூனிட்டி ஃபார்மசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் மருந்தை தயாரித்தே நம்மளால் கொடுக்க முடியும். அந்த ப்ராக்டிஸ் இப்போ முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ பெரும்பாலான மருந்துகள் வந்து ரெடிமேடாக கிடைக்குது. ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னால் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாத்திரைகள் லைக் ஆஸ்பிரின்னு இது பாராசிட்டமால் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே தயாரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. கம்யூனிட்டி ஃபார்மசிங்கிறது ஒரு கம்யூனிட்டியில் என்ன இஷ்யூ வருது, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி ஃபார்மசியில் ஒரு டெங்கு ஃபீவர் வருது, அங்கே மருந்தாளனோட பொறுப்புகள் என்ன, அதை பண்ணுறது தான் கம்யூனிட்டி ஃபார்மசி. டிஸ்பென்சிங் ஃபார்மசிங்கிறது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வழங்கப்படுகின்ற மருந்து சீட்டை கையாளுதல். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கறது, பேஷண்ட்டுக்கு அறிவுரை வழங்கிறது, எப்படி உபயோகப்படுத்துவது, இது சம்மந்தமான அறிவுரைகள் வழங்குவது மருந்தாளனோட தலையாய கடமை.
1: ஓகே சார், நமக்கு நிகழ்ச்சியில் காலர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் மின்கிலேருந்து ராஜாங்க.
1: ராஜா, நீங்கள் பேராசிரியர்கிட்ட உங்கள் டவுட்டை கேளுங்க.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
2: சார், இந்த டாக்டர் போகும்போது அவங்க சீட்ல எழுதி கொடுக்குறாங்க.
0: சரிங்க.
2: என்ன என்ன வைத்தியத்துக்கு என்ன மாத்திரைன்னு.
0: ஆமாங்க.
2: நம்ம மெடிக்கல் ஷாப் போகும்போது இதுக்கு பதிலாக அது இது இல்லை அது தர்றேன் அது இந்த மாற்றி கேட்டி கொடுக்குறாங்க, அது போல் வாங்கி போடலாமா?
0: கண்டிப்பாக வாங்கி போடலாம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவரோட பரிந்துரை வந்து ஒரு மருந்துக்கு சம்மந்தமானதாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து இப்போ பாராசிட்டமால் 500 மில்லிகிராம்ஸ் ஒரு டாக்டர் எழுதுறாரு, அதை வந்து ஒரு பெயரில் எழுதுறாரு அவர். அந்த பெயரில் இருக்கிற மாத்திரை வந்து இதில் மெடிக்கல் ஷாப்பில் இருக்காது. ஆனால் அதே பெயர் கொண்ட மருந்துடைய மாத்திரை வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். அதே வந்து மருந்தாளுநர் உங்களுக்கு அறிவுறுத்துவார், சார் அந்த மருந்து இல்லை, இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் தைரியமாக வாங்கி சாப்பிடலாம். பட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமும் அந்த மருந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லது.
1: ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பதில் அவர்களுக்கு விளக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணணும் அப்படின்னா 2986-00-38 2952-00-554 இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சார். இப்போது இந்த மருந்தாளுநர்கள் இந்த மாதிரி பி ஃபார்ம் எம் ஃபார்ம் இன்னும் நிறைய படிப்புகள் சொன்னீங்க, அது எல்லாமே படிச்சிருக்கிறது, அதாவது ஒரு ஃபார்மசி வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கோ படிச்சிருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அவசியம் அதை பற்றி சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், உங்களுடைய டவுட்டை சார்கிட்ட கேளுங்க.
3: டாக்டர், இந்த மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர், ரொம்ப அருமையா. எனக்கு என்னன்னா கம்பெனி பிராண்ட் வேற, பட் கெமிக்கல் காம்பனன்ட் ஒன்று அப்படின்னு சில சொல்லும் பொழுது அந்த பிராண்ட் இல்லாமல் கெமிக்கல் காம்பனன்ட் ஒன்றா இருந்தா அந்த மருந்து சாப்பிட்றதுனால அது பயனுள்ளதாகத்தான் இருக்குமா, அல்லது பிராண்ட்
0: இந்தியாவை பொறுத்தளவு மருந்து கட்டுப்பாட்டு துறை. இந்த மருந்து கட்டுப்பாட்டு துறையின் கீழே தான் அனைத்து மருந்துகளும் தயாரிக்கப்படணும், விற்கணும், மக்களுக்கு போய் சேரணும். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மகோபியல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ரொம்ப ஃபேமிலியர். அதில் ஒன் ஆஃப் த நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இந்தியன் ஃபார்மகோபியா. இந்த இந்தியன் ஃபார்மகோபியா தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு தான் ஒவ்வொரு மருந்துமே தரம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த தரம் நிர்ணயம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கு தான் வந்து ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. தரக்கட்டுப்பாட்டில் மிகவும் துல்லியமாக அவங்களது பணி இருக்கும். இதில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். எந்த ஒரு மருந்தும் வந்து சப்ஸ்டாண்டர்டாக ஆச்சு அப்படின்னா கடையில் இருக்கிற ஃபார்மசிஸ்டே அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் இது தரமறிதலில் வந்து கண்டிப்பாக அந்த மருந்து தரம் சரிபார்க்கப்படும். அதனால் நீங்கள் வந்து அந்த மருந்துகளை நீங்கள் உட்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. பட் மருந்தாளுநர் கடையில் இருக்கிற விற்பனை

0: ஆராய்ச்சியாளரை விட மருந்தாளுநர் இருக்கிறாரான்னு கேட்டுட்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி நீங்க மருந்து உட்கொள்ளும் போது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை பெறக்கூடியதாக இருக்கும் என்று எனது கருத்து.
1: நன்றி நன்றி சார். அடுத்த காலர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா, கொடுவாங்கில இருந்து பிஜி மணிவாசன் பேசுறேன். நாங்க
1: மணிவாசன் சார், பேராசிரியர் கிட்ட உங்க டவுட்ட கேளுங்க.
2: ஐயா வணக்கம்.
0: ஐயா சொல்லுங்க. வணக்கம்
2: சார். இந்த மெட்டாசின் சின்ன்றது மெட்டாசின் அனாசின் அந்த மாதிரி வந்து மருந்து பேரா? அதே மாதிரி டெட்ராசைக்ளின் ரான்சைக்ளின் அந்த மாதிரி மருந்து பேர் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி மருந்து பேருக்கு பின்னால வந்து வேற வேற இருந்தா இருக்கமானா அதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன சார் அது?
0: அதாவது மருந்து பெயரை வச்சு ஒரே மருந்து நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. அந்த மருந்துக்குள்ள இருக்கிற மூலப்பொருள் தான் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதாக இருக்கும். இப்ப அனாசின் இது அனாசின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சீங்கன்னா நீங்க பாராசிட்டமாலுக்கான பெயரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, உரிமையும் இருக்கிறது. அதனால பெயரை பார்த்து வாங்காதீர்கள், உள்ள இருக்கிற மூலப்பொருளை பார்த்து வாங்குங்க.
1: ஓகே, எது வந்தாலும் பிரிஸ்கிரைப்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர். டாக்டர் உங்களுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அது அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா பெட்டர், அதுதான் டாக்டர் சொல்றாரு. சார் அடுத்த காலர் வணக்கம்.
3: துறைக்கான
0: வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. ஏன்னா இப்ப வந்து கோடிங்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கோடிங் அப்படின்னா இப்போ வந்து பெரிய வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா இங்கிலாண்டு இந்த மாதிரி அங்கே வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைங்க. அப்போ வந்து அவங்களுடைய இதை வந்து நம்ம அசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இங்கே வந்து கோடிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். இந்த கோடிங் சிஸ்டம் வந்து மருத்துவத்துறை சார்ந்த கோடிங் சிஸ்டத்தில் ஃபார்மசி படித்தவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோடிங் பண்ண முடியும். அதுதான் ஐடி துறையில் இருக்க பெரிய வேலை வாய்ப்புங்க. இப்போ அது மிகவும் பிரபலம் ஆயிட்டு இருக்குங்க. வேலை வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது சார்.
3: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. ஒரு தகப்பனா வந்து பிளஸ் டூ படிக்கிறவங்க பையனுக்காக கேட்டுட்டு போயிட்டாரு. சார் இதான் நான் முன்னாடி கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த மருந்தாளுகள் பி ஃபார்ம் படிச்சிருக்கிறதோ இல்லை எம் ஃபார்ம் என்னவா இருந்துட்டும் இந்த மெடிக்கல் ஷாப் ஃபார்மசி அவங்க வைக்கிறதுக்கு இவங்க படித்திருப்பது எந்த அளவுக்கு முக்கியம் சார்?
0: அதுதான் மேடம், நான் முதலே சொன்ன மாதிரி பதிவு பெற்ற மருந்தாளர்களாக இருக்கணும். இந்த பதிவு பெற்ற மருந்தாளுநர் அப்படின்னா அவருக்கு ஒரு பதிவு எண் வழங்கப்படும். இந்த பதிவு எண் வழங்கினதுக்கப்புறம் அந்த பதிவு எண்ணை வச்சுட்டு தான் அவங்க வந்து பதிவு பெற்ற மருந்தாளுநராக தன்னோட பயணத்தை தொடங்க முடியும். பதிவு இல்லாத மருந்தாளுநர் கண்டிப்பாக வந்து மருந்தாளுநராகவே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஸோ அந்த ஃபார்மசி கவுன்சில் அவங்க பேர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் பதிவு பெற்ற மருந்தாளுநர் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் மருந்துத்துறையில் அவங்களோட பணிகளை தொடர முடியும், ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடங்க முடியும். அதே மாதிரி ரெகக்னைஸ்டு ஃபார்மசிஸ்டாக வர முடியுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் விற்பனையாளர்களாக இருந்து நான் ஃபார்மசிஸ்ட்டுங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை. இப்ப மருத்துவத்துறையில வந்து பதிவு பெற்ற மருத்துவர் மட்டும்தான் வந்து மருத்துவர், மற்ற அனைவருமே போலி மருத்துவர்கள். அந்த மாதிரி ஒரு
1: MBBS முடிச்சிருந்தாலும் அது வந்து பதிவு ஆகலன்னா அவங்க
0: பதிவு ஆகலன்னா அவங்க MBBS முடிச்சு பதிவு பெறவில்லை என்றால் அவங்க மருத்துவரே அல்ல. அந்த பதிவு பெற்ற பதிவு எண் பெற்றதுக்கு அப்புறம்
1: தான்
0: எப்படி வந்து டாக்டர்னு சொல்றாங்களோ அது மாதிரி தான் ஃபார்மசியும். ஸோ இந்த ஃபார்மசியில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பெற்றிருக்கணும். அவங்களோட அறிவுரையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து உட்கொள்ளுதல் சேமித்தல் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நல்ல இது கிடைக்குங்க.
1: அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து
2: பேசுறேன்? மருந்து கடைகள்ல வந்து மருந்து ரிஜிஸ்டர் பண்றவங்க பாடுப்பாரு, ஆனா மாத்திரைங்க குடுக்கறவங்க எல்லாம் வந்து வேற வேறையா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளவு பார்த்து பார்த்துட்டு ஆனா அவங்க ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ஆபிசர் அவங்க மெடிக்கல் இது லைசன்ஸ் வாங்க

0: இருக்கிறவங்க வேலை இருப்பாங்க, இவங்க கொடுக்குறவங்க தெரியாத கூப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் இது சாப்பிடுங்க, இதுக்கு பதில் அது சாப்பிடுங்கன்றாங்க. இது எது எது பதிலமா உண்மையாது
1: இல்ல அவர் என்ன கேக்குறாரு?
2: ஐயா உங்களது நீங்க உங்களோட டவுட் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மருந்தாளர் பற்றாக்குறை நம்ம நாட்டில் நிறைய இருந்தது. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10,000 பேருக்கு மேலே வராங்க தமிழ்நாட்டில் மட்டும். அதனால நமது மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என்ன பண்ணிருச்சு, எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, தரத்தை வந்து உயர்த்தணுங்கிறக்க இனிமேல் பதிவு பெற்ற மருந்தாளர் மட்டும்தான் கடையை திறக்க முடியும், கடையை வைக்க முடியும், மருந்தை கையில் எடுத்து கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம என்னைக்கு வளர்ச்சி பெறுறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான வளர்ச்சி பெற்றதாக அர்த்தம். அதை நோக்கி நமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விற்பனையாளர்கள் வந்து ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸில், இப்போ வந்து அந்த இது வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை.
1: ஓகே, நீங்கள் பயப்பட வேணாம் சார், நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால இனிமேல் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். சென்னை மருத்துவக் கல்லூரியின் மருந்தியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கே ரமேஷ்குமார் அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்கள் மருந்துகள் சம்மந்தப்பட்டவும் அதை எப்படி உட்கொள்ளணும், கையாளணும், சேமிக்கணும், இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். 2 1 8 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 இந்த எண்களுக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு துரல்
4: போட்டா ஒரு மழை துளி என்னை
3: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராஃபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஹே, ஆஸ்கன் மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்.
2: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எப்படி கையாளணும்?
1: மருந்து கையாளுதல் பற்றி கேட்டிங்கன்னா, ட்ரக்கு வந்து ஒவ்வொரு ஃபார்முலேஷனும் இருக்குதுங்க. சேஃபர் அன் எக்ஸாம்பிள், டேப்லெட் இருக்குது, கேப்சியூல்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ், வேக்சின்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட புரிதலுக்கு என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேக்சின்ஸ், டாக்ஸின்ஸ், டாக்ஸாய்ட்ஸ் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் பண்ணணும். இது 2 to 8 டிகிரி செல்சியஸ், இது எங்கே வைக்கணும்? ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும். அதே மாதிரி டேப்லெட்ஸை நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம், ஆனால் கேப்சூல்ஸ் வந்து கூலிங் டெம்பரேச்சர் 25 டிகிரியில் தான் வைக்க முடியும். நீங்கள் உங்களோட புரிதலுக்கு நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, கேப்சூலை எடுத்து ஒரு நிமிஷம் கையில் வச்சிங்கன்னா பிசு பிசுப்பாக ஒட்டும்.
0: ஆமாம்.
1: அப்போ வந்து அந்த கேப்சூலை உள்ளே போட்டோம், நம்ம பாடி டெம்பரேச்சரில் அது மெல்ட் ஆகிடும். வெளியில் இருக்கிற கேப்சூல் மெல்ட் ஆகிடும், அந்த தட் இஸ் கால் தட் ஜெல்லட்டின், அதுலேருந்து ட்ரக் ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஹைலி டெக்னிக்கல் இதுங்க. இப்போ ஒரு மருந்தை கையாளும் போது கூட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ட்ரக்கை வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் காஷன்ஸ் எழுதியிருப்பாங்க, கீப் இட் இன் ஏ கூல் பிளேஸ், கீப் இட் இன் ஏ ட்ரை பிளேஸ், கீப் இட் இன் ஏ டார்க் பிளேஸ், கீப் இட் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மருந்து அப்படிங்கிறது என்ன, ஒரு கெமிக்கல் மாயிட்டி. இந்த கெமிக்கல் மாயிட்டியை வந்து அளவோடு சாப்பிட்டா தான் அது மருந்து. அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் அது சைட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டாலும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி எந்த மருந்தை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் சேமிப்பை பற்றி கேட்குறீங்க மேடம், இப்போ சேமிப்பை பற்றி மருந்து சேமித்தல் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஃபார்மசிஸ்ட் வந்து மொத்தமாக நிறைய டைப் ஆஃப் ட்ரக்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரே ஸ்டோரில். இப்போ ஒரு விஷத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, விஷமும் மருந்து தான். அந்த விஷத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, பேக்கேஜிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு பாட்டிலை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலை வந்து வெளிப்புறம் பாட்டிலில் பார்த்தீங்க, வெளிப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு கையில் குத்தும். இப்போ ஒரு இதில் வந்து இருட்டில் கூட மருந்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, அந்த பாட்டிலை தொட்டுட்டு அந்த பாட்டில் நம்மளைய உறுத்துது அப்படின்னா கண்டிப்பாக அது விஷம் இருக்கிற மருந்து. இருட்டில் கூட நம்ம அது அந்த அளவுக்கு நம்ம பேக்கேஜிங் எல்லாம் பண்ணுறோம். நிறைய பேர்த்துக்கு மருந்தாளனோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு தெரியல. மருந்தை டிஸ்பென்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நினைக்கிறாங்க, அதை தாண்டி மருந்தை செய்யறதே மருந்தாளர்கள்.
0: ஓகே,
1: மருந்தை செய்யறதே மருந்தாளர். மருந்து இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லை. டாக்டர்ஸ் வந்து எதை அவங்களோட டாக்டரோட பணியில் வந்து அவங்க வந்து டயக்னோசிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் மருந்து இல்லைனா அவங்களால எந்த ஒரு டிசீஸையும் க்யூர் பண்ண முடியாது. இந்த மருந்து தரவர் தான் மருந்தாளுநர். அவங்க வந்து நிறையா இருக்குது மேடம். அவங்க அதான் அந்த மூலப்பொருளை தேர்வு செய்கிறதுலேருந்து, அந்த மூலப்பொருளை கையாள்வதுலேருந்து, அதை ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து, அதை தரம் அதனோட தரத்தை குறித்து அறிவதுலேருந்து, அந்த பொருளை வந்து மருந்தாக மாற்றுறதுலேருந்து, மருந்தாக மாற்றினதுக்கப்புறம் சேமிக்கிறதுலேருந்து, சேமித்ததுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுலேருந்து, மார்க்கெட் கொண்டு போய் கடைசியாக நோயாளிகள் கையில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் மருந்தாளனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெரி வெரி வெரி ஹை. பட் இந்தியாவை பொறுத்தளவு அது யாருக்கும் தெரியவில்லை. இதே வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா மருந்தாளர்களோட அறிவுரை இல்லாமல் மருத்துவர்கள் பரிந்துரையே இருக்காது.
0: ஓகே சார், ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர், வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
2: செங்கல்பட்டுல இருந்து ஐடி பழனி பேசுறேன்.
0: ஆ பழனி சார்,
2: அல்ல எக்ஸ்பெக்ட் டேட்னு பின்னால போடுறாங்க மாத்திரையில.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: அது அக்டோபர் மாசம் முடியுதுன்னா அக்டோபர் மாசம் மட்டும் தான் சாப்பிடணும், செப்டம்பர் மாசம் சாப்பிட கூடாது சார்.
1: சார் செப்டம்பர்ல சாப்பிடலாம், ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் அக்டோபர் வருது. நீங்க அக்டோபர் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம், அக்டோபருக்கு அப்புறம் நீங்க நவம்பர்ல சாப்பிடக்கூடாது.
2: அது ஒரு ஆர்லிஸ் வாங்கணும் சார் நான் சென்னையில்.
1: சரிங்க.
2: வாங்கி வந்துட்டு பிறகு பார்த்தா ஒரு வாரம் தான் எக்ஸ்பெக்ட் டேட்டும் போட்டுக்குது. அது வாங்கி வந்து வீட்டில் வச்சோன்னா அப்புறம் தான் பார்த்தேன் டேட் தெரியாது போயிடுது.
1: சரிங்க,
2: அது யூஸ் பண்ணலாமா எடுத்து போட்டுடலாமா சார்?
1: நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் காலாவதியான இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு. அதுக்கு தான் அந்த காலாவதியாகக்கூடிய டேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க லேபிளில். அதனால நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எப்போ வாங்கினீங்க?
2: ஒரு வாரம் தான் சார் வச்சு வாங்கி வந்துட்டு அப்படியே பையில போட்டு கொடுத்தாங்க வீட்டுக்கு எடுத்து
1: விட்டோம்.
2: அதை எடுத்து வந்துட்டு திருப்பி பேச்சு வேகத்துல பார்த்தா டேட் பையன் வாணும் சொல்லிட்டாப்ல, அதுக்காக தான் எடுத்து யூஸ் பண்ணலாமா?
1: யூஸ் பண்ணக்கூடாதுங்க. காலாவதியான மருந்து அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த மந்த்துக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது நமது உடல் நலத்திற்கு நல்லது, யூஸ் பண்ணக்கூடாதுங்க எனது அறிவுரை.
0: நன்றி, நன்றி சார். நேயர்கள் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக

0: இருந்தாலும் 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 இந்த எங்களை கால் பண்ணி பேராசிரியர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
2: குட் ஆஃப்டர்நூன்.
0: உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க.
1: என் பேர் வசந்தி, வில்லிவாக்கத்துலேருந்து பேசுறேன்.
2: ஆ சொல்லுங்க
1: டாக்டர். இந்த சில மெடிசன்ஸ் வந்து அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லே கொடுக்குறாங்கல்ல மெடிசன்.
3: ஆமாங்க.
1: ஆமா, அது வந்து வெளியே கிடைக்க மாட்டேங்குது, எதனால டாக்டர்?
3: அதாவது ஒரு குறிப்பிட்ட மருந்து வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லையே கிடைக்குது அப்படின்னா அவங்க தேவைகளுக்கு ஏற்ப அவங்க வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மருந்து செய்கிறோம் அப்படின்னாங்க, இப்போ ஒரு சட்டை தைக்கிறோம், அந்த சட்டைக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி சட்டை தைப்போம். அது மாதிரி இப்போ ஒரு நோயாளி இருக்காங்க, ஒரு மருத்துவர் இருக்கார், தோல் நோய் நிபுணர், அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கம்பெனியில் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தயாரித்து அந்த பொருட்களை அவங்க விற்பனை செய்வாங்கம்மா. அதனால தான் அது குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் கிடைக்கும். பொதுவான மருந்துகள் வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, எல்லா இடத்துலையுமே அது விற்பனை செய்யப்பட வேண்டும்.
0: ஓகே சார். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா சார், அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அங்கே அங்கே இவ்வளோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய வராங்க, எனக்கு இந்த காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி
3: கண்டிப்பாக மருந்தாளரை வச்சு தயாரிக்க முடியும். நீங்கள் வந்து இதே ஒரு 30 வருட காலத்திற்கு முன்னால் போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை கேட்டுருக்கிற நேயர்கள் பழைய ஒரு 60 வயசு 50 வயசு 50 வயசை தாண்டினவங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது சுத்தமான பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கங்குவாங்க. ஏன் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோன்னா அங்கேயே வந்து இது மேனுஃபேக்சரிங், தட் இஸ் கால் தட் கம்பவுண்டிங் ஆஃப் ட்ரக்ஸ், கம்பவுண்டிங்.
0: ஓகே.
3: இப்போ இந்த கம்பவுண்டிங் ஆஃப் ட்ரக்ஸ் அந்த இதுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத மருந்தாளர் வந்து கம்பவுண்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, ரிசர்ச்சில் என்ன பண்ணிட்டோம், எந்த மருந்தை வந்து ரெடிமேடாக கொடுக்க முடியும், ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக நம்மளால வந்து அந்த இடத்துல செய்ய முடியாது,
0: செய்ய முடியல.
3: அதனால தான் இப்போது கார்ப்பரேட் லெவலில் கொண்டு போய் அதை கொடுக்குறாங்கம்மா.
0: ஓகே சார். ஓகே சார், ரொம்ப தெளிவான ஒரு விடை சார். சார், இன்னொரு டவுட் வந்து நம்ம நேயர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சில மருந்துகளை வந்து காலையில் சாப்பிடுங்கன்னுவாங்க, சில மருந்துகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சில மருந்துகளை சாப்பிட்ட பிறகு சாப்பிடுங்க, சில மருந்துகளை வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா தான் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும், இது வந்து சிறப்பாக கொடுங்க டேப்லெட்டாக கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் குழந்தை கொடுங்க, இல்லை இது இன்ஜெக்ஷன் நர்வ்ஸில் தான் போடணும் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார், என்ன மாதிரி மருந்துகளை இந்த மாதிரி தான் கையாளணும்
3: அப்படின்னு? எனக்கு இதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் சொல்ல முடியுங்க. ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி வந்து அல்சரில் சஃபர் ஆகியிருக்கார், அவர் மருந்து சாப்பிடணும். இப்போ வந்து அவர் டைரக்டாக உணவு எடுத்துக்கிட்டார்னா அது வந்து என்ன செய்யும், மேலும் அவங்களோட வயிற்றில் எரிச்சலை உண்டு பண்ணும். தட் இஸ் கால் தட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அல்சர் மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்க. இப்போ இது என்ன பண்ணும், அல்சர் மாத்திரை என்ன பண்ணும், நல்ல மென்று சாப்பிடணுங்குவாங்க, சியூவபிள் டேப்லெட்ஸ். அது மென்று சாப்பிட்டோன்னே என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் கோட்டிங் ஃபார்ம் ஆகும், இன்னர் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இன்னர் கோட்டிங் ஃபார்ம் ஆகும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைரெக்டாக போய் வயிற்றில் டச் பண்ணாது. அப்போ அதனால வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. என்றைக்குமே ஒரு மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்கன்னா, சாப்பாட்டுக்கு பின்னால் சாப்பிடுங்க, இடைவேளையில் சாப்பிடுங்கன்னா, இப்போ சாப்பாட்டுக்கு நடுவில் சாப்பிடுங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஒரு மாத்திரை வந்து ப்ரோட்டீனால் சீக்கிரமாக கரையும், சீக்கிரமாக எஃபெக்டை கொடுக்கும். அப்போ நம்ம ப்ரோட்டீனியே சப்ஸ்டன்ஸ் எடுக்கும்போது அந்த ட்ரக் வந்து நல்லா வேலை செய்யும். அதுக்காக தான் சாப்பாட்டுக்கு இடையில சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னா சில ட்ரக்ஸ் வந்து அல்சரை உருவாக்கும், அதனால் அல்சரை உருவாக்கக்கூடாதுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது. சிலது வந்து ட்ரக்ஸ் வந்து இன்ஜெக்ஷனாக மட்டும்தான் தர முடியும், வாய் வழியாக தர முடியாது. வாய் வழியாக கொடுத்தோம்னா அந்த ட்ரக் வேலைக்கு செய்யாது, கெட்டு போயிடும் அப்படிங்கிறக்காக அதுக்கு தனித்துவமான ஆராய்ச்சிகளுக்கு செஞ்சு தான் இந்த மாதிரி மருந்துகள்லாம் நம்ம தரோம். இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் அறிவுரை பேரில் சொல்ல முடியும்.
0: ஓகே சார். நிகழ்ச்சியோட அடுத்த காலர், வணக்கம்.
4: பேசலாம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
4: பேர் விஜயலட்சுமி, அடையார்லேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க விஜயலட்சுமி.
4: இன்ட்ரியல் LA40MG ஒரு டேப்லெட் இருக்குப்பா.
3: என்னங்க?
4: இன்ட்ரியல் LA40MG டேப்லெட்.
3: சரிங்க.
4: அது நான் ரொம்ப நாள் எடுக்கிறேன், அது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா?
3: உங்களுக்கு எதுக்காக அந்த மாத்திரை எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
4: நியூரோ ப்ராப்ளம் இருக்கு, கை
3: காலில் எல்லாம்
4: ஒரு ஷிவரிங் இருக்கு.
3: இது வந்து மருந்தாளர்கள் வந்து எவ்வளவு நாள் சாப்பிட்டு

0: தெளிவுபடுத்த முடியாதுங்க. நீங்க வந்து மருத்துவரின் அறிவுறுத்தலின் பேர் தான் நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடணுங்கிறத அவங்க கிட்ட கேட்கணுமா? ஏன்னா மருந்து மருத்துவர்கள் தான் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுங்கிறத கணிச்சிருப்பாங்க. அதனால வந்து மருந்தாளுநர்கள் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து மருத்துவர்களோட பணிமா, அவரோட அறிவுரையின்படி நீங்க செய்யலாம்.
1: நன்றி நன்றிமா. வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், காஞ்சிபுரத்துல மாடசாமி டேல பேசுறேன்.
1: மாடசாமி சார், பேராசிரியர் கிட்ட உங்க டவுட்ஸ் கேளுங்க.
2: ஐயா வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: காஞ்சிபுரத்துல மாடசாமி பேசுறேன். இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு மாத்திரை இது பண்ணி எழுதி கொடுக்குறாங்க, ஊசி எல்லாம் போட்டு. அதே மாதிரி இந்த மாத்திரை வந்து இந்த முன்னாடி சாப்பிடணும் பின்னாடி சாப்பிடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுன்றது வந்து சொல்றாங்க.
0: ஆனா
2: அது வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு ரெண்டு மூணு வாட்டி அந்த மாதிரி போயிருக்கேன். மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன இது வரும் சார், அது தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்போ ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ முக்கியத்துவம் இருக்குதுங்க. இப்போ ஒரு சில மருந்து வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். சிலது வந்து ஃபுல்லாக ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். இதைய அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவரோ ஒரு மருந்தாளுநரோ சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே சார், வணக்கம். அடுத்த நேயர்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: சென்னை ராமபுத்திரன்ல.
1: உங்க பேர் சார்?
3: ராமன் மேடம்.
1: ராமன் சார்ட்ட உங்களோட டவுட்ஸ் கேங்க
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: இந்த எக்ஸ்பைரி டேட்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு நாள் கழிச்சு கூட சாப்பிட கூடாதா?
0: கண்டிப்பா சார். அதாவது எக்ஸ்பைரி ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் டே கூட அது அதனோட இது வந்து ஆக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அந்த டேட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அதனோட டே இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை. சாப்பிட்டீங்கனாலும் அது நிறையா உங்களுக்கு பிரச்சனைகளை தான் உருவாக்குங்க. அதனால அந்த நாள் வரைக்கும் தான் சாப்பிட்ணும் சார். 12 மணி ஆயிடுச்சு, 1 மணிக்கு சாப்பிட்லாமா? இல்லை, அதுக்கு தான் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது.
1: கண்டிப்பாக சார், இந்த பதில் வந்து நிறைய நேயர்களுக்கு தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இன்னொரு டவுட் இருக்குது சார். இந்த ஏர் ட்ராப்ஸ் ஐ ட்ராப்ஸ் இல்லைலாம் ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட் ஓப்பன் பண்ணி 10 டேஸில் இதை வந்து நீங்கள் முடிச்சிடணும், 1 மந்த்துக்குள்ளே இந்த ட்ராப்ஸை முடிச்சிடணும் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன
0: சார்? இது அருமையான, மிக அருமையான, மிக முக்கியமான கொஸ்டின்ங்க இது. நான் உண்மையாலுமே இது உங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. ஒன்ஸ் வந்து இப்போ நம்மளோட ஏர் வந்து ஏரில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மக்கிட்டே இருக்குங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்கிறதுனால தான் வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து அதை பாதுகாக்கும் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம இம்யூனிட்டி லெவல் குறையும் போது நம்ம அதை இன்ஹேல் பண்ணும்போது நோய் வந்துடும். அது மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏர் ட்ராப்ஸ் ஹை ட்ராப்ஸ் எல்லாம் அது ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசமுக்கு அகைன்ஸ்டா ப்ரிசர்வேட்டிவ்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்போம் ஒரு குறிப்பிட்ட இதில் சதவீதத்தில். இது எதனோட அடிப்படையில் முதலே சொல்லிட்டேன், இந்தியன் ஃபார்மகோபியல் ஸ்டாண்டர்ட் படி தான் நம்ம சேர்த்த முடியும். இப்போது ஒரு இடத்துல ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் போச்சுன்னா அதுக்குண்டான இது வந்து செத்து போயிடும். அதே ஓப்பன் பண்ணி 10 மைக்ரோ ஆர்கானிசம் போனால் மருந்து கெட்டு போயிடும். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, திரும்ப அதை மூடி வைப்பீங்க, திரும்ப ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா வெளியில் இருக்கிற காற்று வந்து உள்ளே போகும். காற்று மட்டும் உள்ளே போகாது, நுண்ணுயிரியும் போகும். அதனால தான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அந்த ப்ரிசர்வேட்டிவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ நாள் இருக்குதோ அது வரைக்கும் தான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் மருந்தாளுநர்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம் மருந்தை தயாரிக்கும் போது. அதனால தான் இந்த மாதிரியான காஷன்ஸ் நம்ம கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மருந்தை ஏர் ட்ராப்ஸையும் ஐ ட்ராப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது திறக்கும் போதோ மூடும் போதோ அதனோட டிப்பை நீங்கள் கையில் தொடாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம டிப்பு நம்ம கையில் அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது டிப்பை தொட்டு திரும்ப கண்ணில் போட்டிங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் போய் அது வேறு காம்ப்ளிகேஷனை கொடுக்கும். அதனால தான் இந்த காஷன்ஸ் எல்லாம் நம்ம தரங்க.
1: ரொம்ப நன்றி சார். வணக்கம், நிகழ்ச்சி நிறைவு காலராக இருக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, அட்டன் பண்ணதே தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சார் இப்போ இந்த 1 மணி நேரம் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்வீங்க?
0: இதில் வந்து நிறைய இருக்குங்க. டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்னா இப்போ ஒரு இதில் அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஜி.

0: ஏ இஸ் த டாப் மோஸ்ட் அஃபிஷியல். அவர் எங்கே இருப்பார்? நியூ டெல்லியில் இருப்பார்.
1: ஓகே.
0: இவர் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரியோட முதல் நிலை அதிகாரி.
1: ஓகே.
0: டிசிஜிஏங்கிறது யாருன்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் தான் இந்த மருந்தியல் துறைக்கே கட்டுப்பாட்டாளர். இது வந்து இதில்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸிபால் இஸ் த டாப் மோஸ்ட் அஃபீஷியல். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுங்கிறவங்க ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரைவேட்டில், இது வந்து கவர்மெண்டில், ப்ரைவேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட சிஇஓவாக வர முடியும். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் சிஇஓவாக வர முடியும். அந்த சிஇஓவாக வரக்க டெக்னிக்கலாக இருந்தால் தான் வர முடியும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். சிஇஓட லைஃப் ஸ்டைல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இதில் நிறைய இருக்குங்க. டாப் மோஸ்ட்டில் நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் வந்து நல்லா வர முடியும். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்க முடியும். அது மாதிரி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்க முடியும்.
1: ஓகே. இந்த படிப்புக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்நாட்டிலயும் இருக்கு, வெளிநாட்டிலயும் இருக்கு, நம்ம நாட்டிலயும் இருக்கு, வெளிநாட்டிலயும் நிறைய இருக்கு.
0: வெளிநாட்டிலயும் நிறைய இருக்குங்க.
1: ஓகே சார். சார், இப்போ ஒரு மருந்தியல் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியரா மக்களுக்கு மருந்தை உட்கொள்ளுதலையும் சேமிப்பதிலையும் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனா என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க சார்?
0: முதல்ல நீங்க வந்து உங்களோட நோய்க்கு வந்து மருத்துவரை அணுகுங்க.
1: ஓகே.
0: இரண்டாவது, மருத்துவர் பரிந்துரையின் பேரில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மருந்தாளுநர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். விற்பனை பிரதிநிதியமிருந்து பெற்றுக்கொள்ள தயங்குங்கள். மருந்தாளுநரிடம் பெற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். ஏன்னா மருந்தாளுநர்கள் மட்டும்தான் தகுதியான அறிவுரைகள் வழங்குவார்கள். அந்த அறிவுரைகளின்படி நீங்கள் மருந்தை எடுத்தீங்கன்னா உங்களோட நோய் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நாட்களை விட சீக்கிரமாக சரியாயிடும். அதனால் மருந்தாளுநர்கள் வந்து மருந்துக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் அதை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு அறிவுரை தருவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்மளோட இந்திய நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. மருந்தாக்கியல் துறையை வந்து மிக வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இன்னும் இதை தாண்டி என்னால் என்ன சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் 70% மேலான மருந்துகளை நாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த இந்தியன் ஃபார்மகோபியல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேலே பின்பற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட மருந்தாக்கியல் துறையினோட வளர்ச்சின்னு சொல்லுவேன். அதனால் நோயாளிகளோ இல்லை பயனாளர்களோ, மருந்தெடுக்கிறவங்க அத்தனையும் பேரும் நோயாளிகள் கிடையாது, அதையும் தாண்டி பயனாளர்கள் இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து நோயாளியாகவே நினைக்க மாட்டோம், உங்களையே பயனாளியாக தான் நினைக்கிறோம். இந்த பயனாளர்கள் என்ன செய்யணும்னா மருந்தாக்கியல் துறையில் இருக்கிற மருந்தாளர்களோட அறிவுரையின்படி மருந்தை எடுக்கிறதுக்கு கற்றுக்குங்க. உங்களோட நோயிலேருந்து சீக்கிரமாக விடுதலை பெறுங்கள்.
1: நன்றி சார். இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப சிறப்பாக நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்குமே ரொம்ப தெளிவாக பொறுமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் சென்னை மருத்துவக் கல்லூரியின் மருந்தியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கே ரமேஷ்குமார் அவர்கள் கூட தான் பேசிட்டு இருந்தோம். நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம். இந்த வாய்ப்பை வழங்கின ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி சார். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

இந்திய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெறும் நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31 வரை நடைபெறவுள்ளது. ஈரோட்டிலிருந்து கோவை பாலக்காடு மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் 3வது பெரிய

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: After a long time, உங்களோட ஃபன் பண்ண வந்தாச்சு. நான் உங்க அஜய் சுகன்யா. 4:03 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சினி குவிஸ் தான் விளையாட போறோம். சினி குவிஸ்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சாங்கோட ஃபேமஸ் பிஜிஎம் ஒன்று வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிப்பேன். அது என்ன படம், என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாங்க கில்லி. அண்ட் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-00-38, 2952-25. நாங்கள் ஸ்டேஜ் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பண்ணலாமா?
2: என்ன பாடல், என்ன படம்? நிகழ்ச்சியின் முதல் காலர், வணக்கம். தினதரம் வணக்கத்தை எனக்கு ஒளிபரப்புறது யாருப்பா? வணக்கம், பேசுங்க. ஓகே, வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? எல்லாருக்குமே லைன்ல ஒரு ப்ராப்ளம் வருது. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சுகன்யா மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து? மூணு காலருக்கு அப்புறமா முதல் காலரா நீங்க தான் வந்திருக்கீங்க. யார் இது?
3: பல்லாவரம் பொம்மல் காமராஜபுரம், செந்தில்குமார் மேடம்.
2: செந்தில்குமார் சார், ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன் மேடம்.
2: உங்களுக்கான பிஜிஎம் போடலாம்.
3: போடுங்க.
2: ஓகே,

0: என்ன படம்னு சொன்னா கூட போதும் எனக்கு.
1: புதுப்பாட்டா போடுறீங்களா?
0: ரொம்ப புதுப்பாட்டு இல்லை, கொஞ்சம் பழைய பாட்டு தான். சரி ஓகே, இந்த பீஜம் ட்ரை பண்ணுங்க, இது கண்டுபிடிக்கிறீங்களா பாக்க. வடிவேலு பாடுவா அப்படி இந்த பாட்டை, கண்டுபிடிச்சிங்களா?
2: கோவில் பாட்டுல காதல் பண்ண திமுறி இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா,
0: தெம்பு இருக்கா, எனக்கு தெம்பு இருக்கு நான் சொல்லிட்டே பாத்தீங்களா அப்படின்றீங்களா? சூப்பர், சரியான விடை. ஓகே, அவருக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்துருவோம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சூளைமேடு சத்யா மேடம்.
0: சூளைமேடு சத்யா, சத்யாமா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்கள் மேம்?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பீஜியம் போட்டுடலாமா?
3: ஓகே மேம்.
0: என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மாதவன் பாட்டுதான் மேம்.
0: மாதவன் பாட்டுதான், சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த காலர் சொல்றாங்களா பாக்கலாம். அடுத்த காலருக்கு இந்த பீஜியம் வந்து ஒரு க்ளூ தான். இந்த பாட்டுக்கு அடுத்த பக்கத்துல தான் நான் வந்து அடுத்த காலர் கிட்ட இது என்ன படம் என்ன பாட்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறேன். ஓகே, நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா 2986003829 5254 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள் பாடல் கேட்டு வரும்போது 4:23 ஆகிட்டு இருக்கு. எஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பிஜியத்தை அவுட் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டா காலர் கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பிஜிஎம்னு?
1: இன்னும் பிஜிஎம் ஆன்லைன்ல கேட்டு இருக்கேன் மேடம்.
0: சரி ஓகே, நான் உங்களுக்காக பிளே பண்றேன்.

0: என்ன பாடல்?
1: பழைய பாடலாம் போடுங்க மேடம்.
0: பழைய பாடலா? இதுல மட்டும் கொஞ்சம் கேட்காதீங்களே, டக்கு டக்கு டக்குன்னு சிஸ்டம்ல நாங்க எடுத்து வச்சுட்டே இருக்கோம். கண்டுபிடிக்க முடியாத மாதவன் படம்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன படமா இருக்கலாம்? மாதவன் நடிச்ச முதல் இரண்டு மூன்று படங்கள்ல இது ஒரு படம், ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பீஜம் இது.
1: மாதவன் ரிப்ளை பண்ணுங்க.
0: என்ன பீஜம்
1: தெரியல மேடம்.
0: சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், சுகனே மேடம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில வந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். கண்டுபிடிச்சிங்க போல இருக்கே, சந்தோஷமா பேசுறீங்களே.
2: சரியா? அது தெரியாது, நீங்க ஃபன் பண்ணலாம் ஷோக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா?
0: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு.
2: ஆமா ஆமா, இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் பாஸ்கரன் படிக்க நெஞ்சை போல் புயல், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி கௌதம் பாஸ்கரன் சூப்பரா பேசிருப்பாரு. ஐ திஸ் இஸ் கௌதம் பாஸ்கரன், நான் கேட்டது ஒண்ணு, ஆனா ஆரிஸ் கொடுத்தது ரெண்டு.
0: நன்றி நன்றி நன்றி. பூ போல் பூ போல் நெஞ்சை கொய்தவள் என்பதே சரியான விடை. நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, 298600338 295025 5 நான்கு இந்த எண்களுக்கு.

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: என்ன பாடல் என்ன படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: நலமா இருக்கேன் பார்த்திபன், நீங்க எப்படி இருப்பீங்க?
3: ரொம்ப
2: ஈஸியான பாட்டு இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு ஷோல போட்டேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பாக்கலாம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மணிக்குழி அது நல்ல பாட்டு மேடம்.
0: மணிக்குழி இல்ல இல்ல, அப்படியே கொஞ்சம் வாங்க. ஆனா அந்த டியூன் கரெக்டா வந்துட்டீங்க.
2: என்ன பாடல்
0: சொல்லல சொல்லுங்க. அவருக்கு அப்படி நெஞ்சு குழியில இருந்து வெளியே வரலையா?
2: வனக்குயிலே குயில் தரும் இசையே, அந்த பாட்டு தான் மேடம்.
0: ஓகே நன்றி. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க 2986003829554 என்ற எண்களுக்கு. வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கு. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
3: அடையாளத்துல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஆசீர்வாதம் சார், ரெடியா இருக்கீங்களா
3: மேடம்? மணி குயில் இசைக்கு தேடி அந்த படம் மேடம்.
0: மணி குயில் இசைக்கு தேடி இல்ல, வன குயிலே குயில் தரும் இசையே. பிரியங்கா படத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரு நேயர். அடுத்தது உங்களுக்காக வேற பிஜிஎம் இருக்கு, போடட்டுமா?
3: போடுங்க மேடம்.
0: ஓகே.

0: என்ன பாடல்
1: மேடம்? யார் நடிச்ச பாடம் மேடம் அது?
0: இது வந்து நீங்க ஹீரோஸ் சொன்னீங்கன்னா அவ்வளவு தெரியாது. ஹீரோயின் வந்து தமன்னா நடிச்சிருப்பாங்க. ஒரு குரூப்பா சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க.
1: தமன்னாவா மேடம்? வேற நண்பருக்கு வாய்ப்பு விடுற மேடம்.
0: ஓகே, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார், பிஜிஎம் கேட்டீங்களா?
2: கேக்கல சார், சொல்லுங்க.
0: ஆ சரி, உங்களுக்காக போடுறேன்.

0: நிறைய பசங்க சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு காலேஜ் லைஃப பத்தின ஒரு படம்.
1: இது எந்த படமா? படம் இது கொஞ்சம் ஜாகிரதை, ஞாபகம் வரல. அதான் கேட்ட பாட்டாங்க, இது ஞாபகம் வர
0: ஞாபகம் வர மாட்டேங்குதா? ஓகே, அடுத்த காலர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. உயிரே திரைப்படத்துல இருந்து ஸ்டேஜ் 101.4.

0: சில வாய்ஸுக்கு பிறகுலாம் நம்ம பேசணும்னா ச்சே இப்போ போய் நம்ம பேசுகிறோமே குடும்பம் இல்லை அப்படின்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு பாடல், அந்த மாதிரி ஒரு குரல் எஸ் ஜானகி அம்மா குரலில் பாடல் கேட்டு வரும்போது நேரம் சரியாக 4:51 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க
1: நினைக்கிறேன் படம் அது. பாடல் பார்த்தீங்கன்னா வரையில் உள்ளே ஒரு பரவசம்
0: வருவாங்க. நன்றி நன்றி நன்றி, சரியான விடை நன்றி. எஸ், அடுத்த காலர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் பியூ சாரம் செல்வம் பேசுற மேடம்.
0: செல்வம் சார், ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியா இருக்கு மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பிஜிஎம் இதோ. என்ன பாடல்?
2: புதுப்படம் மேடம். இது
0: ரொம்ப புதுப்படம்லாம் இல்லை, ஒரு 10 வருஷம் இருக்கும் வந்து.
2: யார் நடிகர் மேடம் இது?
0: இதில் வந்து அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருப்பாரு.
2: தினேஷ்
0: ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு திரை அம்சம் கொண்ட ஒரு படம். அவரோட கெரியரில் தி பெஸ்ட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
2: ஐடியா வரல மேடம்.
0: ஐடியா வரலையா? ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு காலர் அவங்க சொல்கிறாங்களா பார்க்கலாம், இல்லைனா நானே சொல்லிடுவேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிறது?
3: சைதாப்பட்டில நயன் ராகவன்.
0: ராகவன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: விஜயம் போடுங்க சார்.
0: ஆ, விஜயம் போடுங்க மேடம். அட்டகத்தி தினேஷ் நடிச்ச படம்னு சொல்லிட்டேன். என்ன பாட்டு?
3: அட்டகத்தி தினேஷ் நடிச்ச படம்.
0: ஆமா.
3: ஆடியா வருமா?
0: இல்ல இல்ல,
3: என்ன
0: பாட்டு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்.
3: குக்கு நல்ல பாட்டாச்சு எனக்கு அதிகமா
0: ஆகாசத்தை நான் பாக்குறேன் ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டு. நிம்மதியான நல்லா இருக்கட்டும். நிகழ்ச்சியின் நினைவு பாடல் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி குரல்ல.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,80,000

8 லட்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் தோழி வித்யா. ஒவ்வொரு வாரமும் ஒரு கெஸ்டோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான விருந்து நம்மோட கலந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில போட்டி தேர்வு தயாரிப்புல பல ஆண்டுகளாக மாணவர்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கல்வியாளர். TNPSC, UPSC போன்ற போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்லாம SSC தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு, திரு சண்முகம் சார் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேம்.
1: சார், நீங்களும் முன்னாடி ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்க. UPSC-க்குள்ள போயிட்டு நானும் ஒரு IAS ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்துதான் அதுல இருந்து அப்படி மென்டர்ஷிப்க்கு மாறினீங்க. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: எஸ் மேம், கண்டிப்பா. அதாவது நாங்க யூபிஎஸ்சி TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு மென்டாரா மாற முடிஞ்சிருக்கு. ஜெனரலி நம்ம படிக்கும் போது யாரும் மென்டார் ஆகணும் இல்லைன்னா ஒரு அகாடமி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறது இல்லை. படிக்கும் போது ஃபுல்லா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். நான் யூபிஎஸ்சி தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி அதுல 4 மெயின் எக்ஸாமினேஷன் எழுதி 2006-07 இன்டர்வியூ போனேன். ஸோ இன்டர்வியூ போய் கிடைக்காதப்போ அதுக்கப்புறம் TNPSC குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன். TNPSC குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே எழுதினேன். குரூப் 1 எக்ஸாம்லேயும் 2 இன்டர்வியூ போனேன். ஸோ அது போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுத வேண்டாம், அப்படியே நம்ம வந்து சைடில் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் படிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதான் கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுப்பேன், இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இதான் ஷார்ட்கட்னு நிறைய சொல்லுவேன். அதை வச்சு எனக்கு அப்படியே அகாடமி ஸ்டார்ட் பண்ணி யூபிஎஸ்சி TNPSC ரெண்டு என்னுடைய அனுபவமும் இருந்ததுனால அதில் நாங்கள் மென்டாராக அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
1: இப்போ நம்ம கூட இருக்கிற சக பியர் குரூப்க்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அவங்க நம்மளை க்வெஸ்சன் பண்ண போகிறதே கிடையாது. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூட் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு அகாடமி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், சவால்களும் இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க?
2: அது நம்மளுக்கு ரெண்டு அனுபவமும் இருந்ததுனால நம்ம படிக்கும்போது நமக்கு என்னெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் முக்கியமாக யோசித்தேன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. அப்போ வந்து TNPSC-க்கு சரியான மெட்டீரியல் கிடையாது, அதனால் அந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஃபேக்கல்டி டீம் அமைச்சோம். ஸோ கிளாஸஸ் வந்து நல்ல சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ், சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் அது கீழே இருக்கிற சப் டாபிக் இதை தனித்தனியாக எடுத்து எல்லா டாபிக் எல்லா சப் டாபிக்கையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா ப்ரிப்பரேஷனில் முக்கியமான மெத்தடே அதுதான். சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் தான் எப்போதுமே நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த எல்லா டாபிக் சப் டாபிக்கையும் கம்ப்ளீட்டாக நடத்துறது அப்படிங்கிற மாடல் கொண்டு வரும்போது அது பயங்கர சக்ஸஸ் ஆச்சு.
1: இப்போது வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நாங்களே படிச்சு

0: இருக்கிறோம் அப்படின்ற மாணவர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, சிலபஸை வந்து கம்ப்ளீட்டா நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ சிலபஸை அனலைஸ் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்.
1: ஒரு மாணவனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற சரியான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சிலபஸ் பேஸ்டாக படிக்கிறது தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கற்றுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு மாணவன் ஒரு ஆஸ்பரண்ட் வந்து நினைக்கவே கூடாது. எல்லா எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலபஸை தரவுமாக மெமரி பண்ணால் மட்டும்தான் ஒரு கேண்டிடேட்டால் அந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
0: இப்போ இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ்ல எத்தனை கேட்டகரி இருக்கு, எப்படி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்ல எல்லா கேட்டகரி எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் தேவைப்படுமா?
1: டிஎன்பிஎஸ்சியில வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் இருக்கு. நம்ம டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் விட்டுட்டு நீங்க மத்ததை பார்த்தா கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன், அதான் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், தென் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, தென் குரூப் 2A, குரூப் 4, இது இல்லாமல் குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C, குரூப் 6, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் குரூப் 1, 2 மெஜாரிட்டி எழுதுகிறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, 2, 4 எல்லாருமே எழுதுவாங்க. அந்த குரூப் 1B கேட்டகரி, சி கேட்டகரிலாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு, அது நம்ம அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரு, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம ஹச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர், அது லா முடித்தவங்க தான் எழுத முடியும். ஸோ அது ஸ்பெஷலைஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் வந்து பொதுவாக வந்து மெஜாரிட்டி இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க.
0: இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக இன்னைக்கு தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சார், அவருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும், எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரே மாதிரி சிலபஸ் தானே இருக்கு, அதே ஜென்ரல் ஸ்டடிஸ் தானே காட்டுறாங்க, ஆனால் எலிஜிபிலிட்டி மட்டும் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கும், சில எக்ஸாம்ஸ்க்கு கிராஜுவேஷன் லெவல் இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது அவருக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா?
1: அதாவது நம்ம 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படிங்கிறப்ப, அதில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும், கொஸ்டின்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து 1 வேர்டு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். இதே குரூப் 2A, அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் பட் அப்ஜெக்டிவ் டைப்பு, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து அடுத்த லெவல் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், இது ரெண்டும் சிலபஸ் சேம் தான், ப்ரிமரி எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து சேம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு கொஞ்சம், லெவல் ஆஃப் போஸ்ட்டும் கொஞ்சம் நல்ல போஸ்ட்டு, சேலரியும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸு நாட் கரெக்டு, கொஞ்சம் லென்த்தி ஸ்டேட்மெண்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி அந்த லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் சிலபஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சிலபஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் சிலபஸில் இருக்கும்.
0: இப்போ நிறைய பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், என்னென்னா சிலபஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, அதுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தனியாக வாங்கணுமா, இல்லை ஸ்கூல் புக்ஸை படித்தாலே போதுமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா?
1: டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் தரவாக இருக்கணும். அது ஸ்கூல் புக்குனா எல்லோரும் நினச்சிருவாங்க ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்கணுமோ அப்படின்னு, ஒரு தப்பாக நினப்பாங்க. ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டாம், 6th டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி அவங்க குரூப் 4 படிக்கலாம், இல்லைனா குரூப் 2 படிக்கலாம், குரூப் 1 படிக்கலாம், எதை படிக்கிறாங்களோ அதுக்கு சிலபஸ் எடுத்து அந்த சிலபஸில் 6th 12th வரைக்கும் அந்த சாப்டர்ஸ் எங்கெங்கே கவர் ஆகுது. சில சாப்டர் வந்து 2 புக்லேயும் இருக்கும், 6th இருக்கும், 8th இருக்கும், கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும், 11th 12th இருக்கும். அப்போ எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்து அந்த சாப்டரை மட்டும் அவங்க தரவாக படித்தாலே போதுமானது. ஆனால் ஸ்கூல் புக்கு தான் பேஸ், ஸ்கூல் புக்கு தரவாக படித்ததுக்கப்புறம் குரூப் 4 அதுவே போதுமானது. இப்போ குரூப் 2 படிக்கணும், குரூப் 1 படிக்கணும்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் படிக்கணும். சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ், இப்போ குரூப் 1 ஒரு கேண்டிடேட் படிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் பாலிட்டி படிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், அது ஸ்டாண்டர்ட் புக்கு கண்டிப்பாக, அதில் எல்லா கேள்வியும், ஏன்னா கிட்டத்தட்ட குரூப் 1 பார்த்தீங்கன்னா 40 questions இந்தியன் பாலிட்டி தான், அப்போ கண்டிப்பாக அவங்க லக்ஷ்மிகாந்த் புக்கு படிக்கணும். அதே போல் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கு மாடர்ன் இந்தியா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம், நம்ம மாடர்ன் இந்தியா, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியாவில் ஃபுல் புக்கு படிக்க முடியாது, கொஞ்சம் பெரிய புக்கு, ஆனால் ஒவ்வொரு புக்லேயும் பின்னாடி வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை படித்தாலே மோஸ்ட்லி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்போ எக்கனாமிக்ஸுக்கு வந்து இதே போல் ஸ்கூல் புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்கே மோர் தென் எனாஃப், அதை தாண்டி படிக்கணும் அப்படின்னா டாடா மெக்ராத் போட்டிருக்கிற இந்தியன் எக்கனாமி, இப்படி

0: ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு புக்கு. இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங்னா ஆர்எஸ் அகர்வால், அதுதான் ஸ்டாண்டர்டு, எல்லாவற்றையும் அதில் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படி படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும்.
1: இப்போது அடுத்த க்வெஸ்சன் என்னவாக்கும் சார், இப்போது நான் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டேன், ஆனால் நான் சரியான பாத்தில் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் ஃபேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி கிளாஸஸ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட சில நேரம் குழம்புவாங்க. டெஸ்ட் எழுதுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க?
0: டெஸ்ட் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துடுங்க, நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், பட் அந்த பையன் வந்து புக் எடுத்து ஃபுல்லாக ஸ்விம்மிங் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறான், ஆனால் அவனை தூக்கி நம்ம ஸ்விம்மிங் பூலில் போட்டால் ஸ்விம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் அந்த

0: தூக்கி நம்ம ஸ்விம்மிங் பூலில் போட்டால் ஸ்விம் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் அந்த எக்ஸாமும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன தான் படித்தாலும் நிறைய குவஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக ஸ்விம் பண்ணலாமோ சைக்கிள் ஓட்டலாமோ அந்த மாதிரி தான் இதுவும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பு ஏற்படும், அந்த தப்பை சரி பண்ணி மறுபடியும் அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணி திருப்பி திருப்பி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து அமையும். அதனால் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வேணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதே போல் மெட்டீரியலும் அவங்க வந்து ஜென்ரலி நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா படிக்கிறத விட ரீட் பண்ணுவாங்க. படிக்கிற மெத்தடில் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
1: என்ன டிஃப்ரென்ஸ் சார் படிக்கிறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும்?
0: இப்போ ரீட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜேர்னலோ நியூஸ் பேப்பரோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ஒரு 1 மந்த் கழிச்சு அதை சொல்ல சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் ரீட் இட், நம்ம அதை மெமரி பண்ணலை. அதே போல் படித்து சொல்லி பார்க்கல. படிக்கிறது அப்படிங்கிறது வித்தவுட் நோட் புக் நம்ம அதை ரீகால் பண்ணி பார்க்கறது, சொல்லி பார்க்கறது, அப்படி எத்தனை வாட்டி பண்ணுறோமோ அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும்.
1: அதாவது ஒரு எக்ஸாம் ஹால் நம்மளோட வேலையை ரீகால் பண்ணி தான் எழுத போகும் இல்லையா?
0: எழுத முடியும், ஏன்னா அந்த டைத்தில் நம்ம நோட் புக் இருக்காது.
1: ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனாக முன்னாடியே ரீகால் பண்ணி பண்ணி பார்க்கணும்,
0: பண்ணி பண்ணி பார்க்கணும். அதான் ஸ்டடி. வித்தவுட் நோட் புக் சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா படிச்சிட்டோம்னு அர்த்தம். அல்லது நம்ம ஜஸ்ட் புக்கை வச்சே ரீட் பண்ணிட்டு நம்ம தெரியும்னு நினைச்சிட்டோம்னா அதை ரீட் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காரு சண்முகம் சார்.
2: இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா போன வருஷம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸை நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
3: கண்டிப்பாக மேடம், நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, செல்ஃப் செக் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. செல்ஃப் செக்கு நம்ம ப்ராக்டிஸ்ன்னு சொன்னோம், அந்த ப்ராக்டிஸே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான். நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை எடுத்து இப்போ வந்து இந்தியன் பாலிட்டியோ எக்கனாமியோ நீங்கள் படிச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா முடியலையான்னு தெரிஞ்சிடும். நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம்னு தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மெத்தேடில் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, நாம் படித்த மெட்டீரியலில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, அப்போ நம்ம கரெக்டான மெட்டீரியலை படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்னொன்று முக்கியமானது, அந்த கொஸ்டின் மெத்தேடு அவங்க நாட் கரெக்டுன்னு கேட்கலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டுன்னு கேட்கலாம், அல்லது அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். அப்போ நம்ம அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது தான் கொஸ்டினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக இருக்குது, எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஒரு கேண்டிடேட்டு சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷனும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி படிக்கிறதும் ரெண்டும் இருந்துச்சுன்னா அவருடைய சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியும்.

0: இப்போ நீங்கள் ஒரு க்வெஷ்சனை அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் கரெக்டுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கேண்டிடேட் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் இது ஏன் இன்கரெக்ட்ன்றதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பாக மேடம், ஏன்னா நிறைய வந்து சிலபஸ் அதே சிலபஸ் இப்போ அந்த சிலபஸ்ல இருந்தால் அந்த கொஷின்ஸ் வருது. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ எந்த ஆன்சர் இருக்கோ அது இல்லாமல் இன்னொரு மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்த வாட்டி கொஷினாக வரலாம். ஏன்னா ஜென்ரலி கொஷின் எடுக்கிறதுக்கு எப்படி கொடுப்பாங்க கமிஷன் அப்படின்னா, சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் கொடுத்து இந்த மாடலில் கொஷின்ஸ் எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ நிறைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே திரும்ப வராது, ஆனால் அதை ஒட்டி தான் நிறைய கொஷின்ஸ் வரும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம பார்க்கும்போது அது ரிலேட்டடாக நம்ம புக்கில் திருப்பி படிக்கும்போது நம்மளால் இன்னும் அதிகமான கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும்.
0: ஆக்சுவலாக சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம சால்வ் பண்ணும்போது வெறுமனே அந்த கொஷினை படிச்சுட்டு ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு விடாமல் அந்த மீதி இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் அதுக்கு ஆன்சராக இல்லை அப்படிங்கிறதையும் அனலைஸ்
1: பண்ணிட்டோன்னா
0: நமக்கு ஒரு கேள்வியிலேயே நாலு விஷயங்கள் கற்றுப்போம் இல்லையா?
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மேடம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ்ங்கிறதே அதான்.
0: ஸோ ஒரு அனலைசிஸ் எப்படி பண்ணுறதை சூப்பராக நம்ம சார் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எப்படி அனலைஸ் பண்ணுறத சார் நமக்கு விளக்கமாக சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சண்முகம் அவர்கள் நிறைய விஷயங்களை எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்காக பகிர்ந்துட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ குவெஸ்டின் பேப்பர் அனலிசிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்ததான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது. உண்மையிலே நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனா என்ன? அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வெளியிலேருந்து நோட்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை நம்மளே செல்ஃப் ஸ்டடி பண்ணி நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்குமா?
1: மேடம், ஒரு கேண்டிடேட் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்க நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் வெளியில் நோட்ஸ் வாங்கிக்கிடலாம், நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயோ இல்லைனா வெளியில் ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸோ எதுனாலும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம சிலபஸ் பேஸ்டாக அதில் இருக்கிற டாபிக் அண்ட் சப் டாபிக் வைஸு கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நம்ம நோட்ஸ் எடுத்து அதை படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ
0: நோட்ஸ் அப்படின்னா எப்படி எடுக்க?
2: ஏஷியன் கேம்ஸ் 2026 பற்றிய தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எதுனாலும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம சிலபஸ் பேஸ்டாக அதில் இருக்கிற டாபிக் அண்ட் சப் டாபிக் வைஸு கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நம்ம நோட்ஸ் எடுத்து அதை படித்தா மட்டும்தான் நம்மளால அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
1: நோட்ஸ் அப்படின்னா எப்படி எடுக்கிறது? லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணுவாங்க சில பேர். சில பேருக்கு புக்கை ஹைலைட் பண்ணுற பழக்கம் இருக்கும். சில பேர் அந்த புக்கு ஓரமே குட்டியாக எழுதி வச்சுப்பாங்க. கரெக்டான நோட்ஸ் எடுக்கிற மெத்தட் என்ன சார்?
0: கரெக்டான நோட்ஸ் எடுக்கிற மெத்தட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த்தி இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கணும், கீ பாயிண்ட்ஸ் வச்சு. ஏன்னா கடைசியாக நமக்கு ரிவைஸ் பண்ணணும். இப்போ அதுலேயுமே நோட்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயே அண்டர்லைன் பண்ணி அதிலே பாயிண்ட் நம்பர் போட்டு படிச்சிடலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில இது ரெண்டு மூணு புக்கில் கம்பைல் பண்ணி ஒரு நோட்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 12, 13, 14 வரிசையாக போகுது. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா புக்கில் வரிசையாகவே இருக்குது. அதை நம்ம திருப்பி எழுதணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அதே வேறு ஒரு கரப்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்குது. ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரே புக்கில் இருக்காது, வேறு வேறு இடத்துல எடுக்கணும். அப்படின்னா இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து கரப்ஷன் போட்டு என்னென்ன சப்டாபிக் இருக்குதுன்னு அதில் எழுதி ஒவ்வொரு சப்டாபிக்குக்கும் ஒரு 5-5 பாயிண்ட்டு. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் லென்த்தியாக ஸ்டேட்மெண்ட் வேண்டாம், நீங்கள் ஷார்ட்டாக தான் இங்கே படிப்போம், ஷார்ட்டாக தான் எழுதுவோம், அதுவே எனாஃப். ஏன்னா டேட்டா பேஸ்டு கொஷின்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஜென்ரலி நோட்ஸ் வந்து ஷார்ட்டாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே கண்டிப்பாக அதுதான் குவெஸ்சன்ஸ் வரும், போதுமானது.
1: இப்போ ஒரு மாணவர் முதல் முறையாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அவருக்கு வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா வரிகளும் முக்கியமான வரிகளாக தானே படும். அப்போ நோட்ஸ் எடுக்கிறது அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காதா சார்?
0: அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின் அனாலிசிஸ், அதுதான் நம்ம சொன்னோம். அந்த ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டினை வச்சே கூட நோட்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் லைட்ஸ் அப்படின்னு நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் லைட்ஸில் லாஸ்ட்டு 10 இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் அந்த புத்தகத்தில் லட்சுமிகாந்த் புக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேட்டதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு கேட்காத என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அது எல்லாம் வரப்போகிற எக்ஸாமில் கொஷினாக வரும். ஸோ அதே போல் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கொஷினும் ரிப்பீட் ஆகும், நமக்கு அதுவும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டாக தான் வராது, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டது ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் குறித்து குறித்து ஒரே புக்கில் குறித்து குறித்து அதில் என்னென்ன விடுபட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரப்போகிற எக்ஸாமில் கொஸ்டின் ஆக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம 100% ஆன்சராக பண்ணிட்டு வரலாம்.
1: இப்போ ஒரு புக்கை ஒரு முறை படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்குமா, இல்லை அந்த புக்கை ஒரு 2-3 முறை படித்த பிறகு நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்குமா சார்?
0: ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம், செகண்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மேடம் எப்படி? ஏன்னா ஃபஸ்ட் டைமே நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கும், முக்கியமானதை விட்டுறலாம், தேவையில்லாததை எழுதலாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தேவையில்லாததை படிக்கக்கூடாது, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிகிட்டே போயிட்டு செகண்ட் டைம் அல்லது தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம எழுதிடலாம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: சரி, இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும். முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு மெத் இருக்கும். நான் வந்து 12 மணி நேரம் படிக்கணுமா இல்லை 14 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. உண்மையிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் 1 இல்லை 2 இல்லை 4 எக்ஸாமோ எழுத போகிறவங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை மணி நேரம் குறைஞ்சபட்சம் செலவு பண்ணாலே போதும், உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்ன டைமிங் சொல்றீங்க?
1: டைமிங் வந்து ஜென்ரலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேண்டிடேட் மேடம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, அவங்களால ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் தான் படிக்க முடியும். அந்த மாதிரி படித்து ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களும் இருக்காங்க, அதே போல் ஃபுல் டைம் உட்காந்து படித்து ரேங்க் எடுத்தவங்களும் இருக்காங்க, எடுக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ இது படிக்கிற மெத்தடு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் ஜென்ரலி ஒரு மினிமம் 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். 3-6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு படித்தா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
0: இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூபிஎஸ்சியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா சார்?
1: டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் படித்தா பிரிமினரி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்கும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் சிலபஸ் வந்து பெரிய வேரியேஷன் இல்லை. யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும், பிரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் மெயின் எக்ஸாமினேஷனில் உள்ள 80% ஆஃப் த கண்டென்ட் தான்

0: ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மெயின் எக்ஸாமினேஷன் தரவாக ஒருத்தவங்க படித்தாங்கன்னா ப்ரிலிமினரி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெயின் எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து கண்டென்ட் ஃபுல்லாக எழுதிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மாடர்ன் இந்தியா இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதிலிருந்து ப்ரிலிமினரியில் கொஷின் கேட்பாங்க. ஒரு நாலு கொஷின்ஸ் கொடுத்து நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறானது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதே மெயின் எக்ஸாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படி எழுத சொல்லுவாங்க. நம்ம ஒரு 20 பாயிண்ட் அதை பற்றி எழுதிடுவோம். 20 பாயிண்ட் அதை எழுதி படிக்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எது தப்புன்னு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப எளிமையான ஒன்று. ஸோ மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் சேர்த்து படித்தாங்கன்னா டிஎன்பிசியில் வர்ற மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்டு ப்ரிலிமினரி மட்டுமே படிக்கணும்னு வர்றாங்க. அதை தவிர்த்துட்டு மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் சேர்த்து படித்தாங்கன்னா ஒரே வருஷத்தில் அவங்களால ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்.
1: இப்போது நீங்கள் சொன்னீங்க படிக்கும்போது மெயின்ஸை டார்கெட் பண்ணி படித்தோன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரிலிம்ஸில் இல்லாத ஒரு விஷயம் மெயின்ஸில் எஸ்ஏ எழுதுறது. நம்ம நிறைய எழுத வேண்டியிருக்கும். ப்ரிலிம்ஸ் நமக்கு ஆப்ஜெக்டிவாக டிக் பண்ணிட்டு போயிட போகிறோம். ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது எழுதி பழகிறது, ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்?
0: என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நிறைய எழுதணும். கிட்டத்தட்ட 60-70 pages எழுதணும். அதனால் கண்டிப்பாக வேகமாக எழுதுகிற பழக்கம் வேணும். அதே போல் லென்த்தி ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டு ஷார்ட்டாக கிறிஸ்பாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அங்கே மெயின் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் எழுத்து வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும். எழுத்து வந்து அழகில்லை அப்படின்னா டிஎன்பிசியில் மார்க் வராது. எழுத்து அழகாக இருக்கணும். அதே போல் ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கணும். நல்ல தலைப்புகள்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி சப்டாபிக்ஸ் நிறைய கொடுக்கணும். தலைப்புகள் கொடுத்தா தான் இங்கே மார்க் வரும். சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் கீ பாயிண்ட்ஸை முதல்ல கொடுத்து நம்ம நல்ல இன்ட்ரோ கொடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம்.
1: அதாவது நம்ம படித்த ஒரு விஷயத்தை கிளியராக எடுத்து புரிகிற மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதுனா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு
0: சொல்லி. கண்டிப்பாக இங்கே பாயிண்ட் வைஸ் மட்டும்தான் எழுதணும் மேடம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் எழுதணும்னா இங்கே மார்க் வராது. ஸ்டேட்மெண்ட் வைஸ் பேராகிராஃப் வைஸ் எழுதும்போது பேப்பரை கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது டிஎன்பிசியில்.
1: நிறைய பசங்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கும் என்னென்னா, ஸ்கூலில் காலேஜஸ்லலாம் ஒரு க்வெஷ்சன் கேட்குறாங்கன்னா தெரிஞ்ச பாயிண்ட் ரெண்டு தான் எழுதுவாங்க, தெரியாத பாயிண்ட் வச்சு பில்டப் பண்ணி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்னு கட்டுரை எழுதியிருப்பாங்க. ஸோ அதே பழக்கத்தை இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் தானே கிடைக்குது. அதனாலே இந்த கேள்வி கேட்குறேன்.
0: ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து யூபிஎஸ்சியில் கூட தெரியாத க்வெஸ்சன் நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடலாம். டிஎன்பிஎஸ்சியில் அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். பட் டிஎன்பிஎஸ்சிலையும் எழுதலாம், தெரியாத க்வெஸ்சன்ஸை மேனேஜ் பண்ணலாம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில தலைப்புகளை உருவாக்கி அந்த ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதை வச்சு நம்ம எழுதினாலும் மார்க் வாங்க முடியும். ஆனால் கண்டிப்பாக அங்கே ஸ்டேட்மெண்ட் வைஸ் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் வைஸ் எழுதாமல் லைன் லைனாக எழுதினா தான் அங்கே மார்க் கிடைக்கும்.
1: இப்போது யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? டெபியூட்டி கலெக்டர் போஸ்ட்லாம் இருக்குது, அதனால் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன், நான் அந்த சிலபஸ் மாதிரியே படிக்கணுமா இல்லை டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் எனக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன?
0: இல்லை, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் வேணும். அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள வித்தியாசம். இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் மெமரி பேஸ்டு எக்ஸாம். இது வந்து நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக கீ பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்கும். ஆனால் யூபிஎஸ்சி வந்து அப்படி கிடையாது. யூபிஎஸ்சி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கில்லெல்லாம் காமிக்கலாம், லாங்குவேஜ் ஸ்கில்லை காமிக்கலாம். அங்கேயும் சிம்பிளாக தான் கொடுக்கணும், ஆனால் டிமாண்ட் ஆஃப் த க்வெஸ்சனுக்கு கரெக்டாக கொடுக்கணும், அக்யூரேட்டாக கொடுக்கணும் அங்கே வந்து. அப்புறம் ஓன் வேர்ட்ஸை வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஐடியாஸை வந்து எழுதுனீங்கன்னா அது நல்லா இருந்தால் மார்க் கிடைக்கும் யூபிஎஸ்சியில். அங்கே ஒன்லி மெமரி பேஸ்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஃபேக்டோடு சேர்த்து ஓன் வேர்ட்ஸ் நிறைய கொடுக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சியில் அதுக்கு மார்க் வராது. நம்ம கொஞ்சம் ஃபேக்டாக கொடுத்து கண்டென்ட் என்னவோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். பட் இங்கேயும் டிமாண்ட் ஆஃப் த க்வெஸ்சனுக்கு எழுதினா மட்டும்தான் மார்க் வரும்.
1: இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நம்ம நிறைய ஃபேக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா எக்ஸாமில். ஸோ அந்த ஃபேக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா?
0: இது ட்ரிக்குன்னு ஒன்றும் இல்லை மேடம், திரும்பி திரும்பி படிக்கிறது தான். நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அந்த ஒவ்வொரு இயரையும் நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறது. பட் இதுக்கு ஒரு சில பசங்க வைப்பாங்க, நிறைய வந்து என்னென்னா அந்த ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு மெமரி பண்ணுறதுக்கு பல ட்ரிக்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் பெஸ்ட்டு வந்து ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன். நீங்கள் ஒரே மெட்டீரியலை

0: பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி படிக்கும்போது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த கேண்டிடேட் வந்து எப்போவுமே ஈஸியாக இதில் வந்து வெற்றி பெறுவாங்க.
1: ஸோ நுனிப்புல் மேயிற மாதிரி பத்து புக்கை படிக்காமல் ஆழமாக ஒரு புக்கை படித்தாலே ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலான்னு சொல்கிறேன்.
0: கண்டிப்பாக அதுதான் டிஎன்பிசியில் உள்ள ஸ்ட்ராட்டஜி. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஒரே ஒரு மெட்டீரியல் அப்படி பத்துமான்னு. அந்த ஒரு மெட்டீரியலில் நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்கும்போது எங்கெங்கே எது எது நல்லாயிருக்கோ அந்த மெட்டீரியல்லே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிடணும். ஆனால் நம்ம படிக்கிறது அந்த ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கணும். அப்படின்னா இங்கே ஈஸி சக்ஸஸ் பண்ணுறது ஈஸி.
1: ஆக்சுவலாக ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். அதாவது நம்ம வேறு மெட்டீரியலில் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை நம்ம படிக்கக்கூடிய ஒரே புக்கில் பண்ணிட்டோம்னா நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு மலப்பாக இருக்காது. இத்தனை புக்கு படிக்கணுமா, ஒரு புக்கு தானே அப்படின்னு மைண்ட் வந்து நமக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். ரொம்ப அருமையான டிப்ஸ்
0: ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டிஎன்பிசியில் கிளியர் பண்ணுறதுக்கு.
1: பொதுவாக ஒரு கேள்வி என்ன இருக்கும்னா, நான் வந்து ஸ்கூலில் ரொம்ப ஆவரேஜாக படித்தேன், இப்போ நான் பெரிய டாப்பர்லாம் கிடையாது, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் சில மாணவர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்கூலில் ரொம்ப ஆவரேஜாக இருந்தாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி இங்கே சக்ஸஸே பண்ணுறாங்க, டாப்பராக வர்றாங்க. அது காரணம் என்னென்னா, அதுக்காக படித்தவங்கெல்லாம் வந்து வர முடியாதுன்னு கிடையாது. படித்தவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருது போயிடுதாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மோஸ்ட்லி வர்றாங்க. அதில் இங்கே வந்து என்னென்னா ஹார்ட் ஒர்க் தான் மேடம், ஹார்ட் ஒர்க், பியூர்லி ஹார்ட் ஒர்க்கு. அந்த டைமை டெடிக்கேட்டடாக உழைக்கிறது. ரெண்டாவது, தோல்வி அடையும் போது மறுபடியும் மறுபடியும் அதுக்கு போராடுறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஸ்கூலில் ஆவரேஜாக இருக்கிற, பிலோ ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் இந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும். எவ்வளோ தோல்வி வந்தாலும் நான் திருப்பி திருப்பி படிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். அப்போ ஃபோர் அட்டெம்ப்ட் ஃபைவ் அட்டெம்ப்ட் கூட கண்டினியூஸாக கொடுத்து அந்த டெப்டி கலெக்டரையோ டிஎஸ்பியோ நான் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க.
1: சார், இப்போது ஒரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க, பலமுறை தோல்விகளை சந்தித்த ஒருத்தருக்கு வந்து வெற்றியை தொடர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சில மாணவர்கள் இந்த வருஷம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலையே, அப்போ அடுத்த வருஷம் நான் கொடுத்தாகணுமா, எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தோல்விக்கே ஒதுங்கிடுவாங்க. இல்லைனா ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருப்பாங்க, அடுத்த லெவலில் வந்து தோற்று போயிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் அட்வைஸ்னால் அது என்னவாக இருக்கும்?
0: இந்த போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம தோல்வி அடைகிறது எல்லாமே அனுபவமாக எடுத்துக்கிடணும், அனுபவமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து படிக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாலே கன்சிஸ்டன்சி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து படிக்கணும், அதுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து படிக்கட்டும், அவன் எப்படியும் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்பணும். ஒரு எக்ஸாமில் அன்றைக்கி ரிசல்ட் வருது, தோல்வி அடைஞ்சவொடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ரெண்டு மூணு மாதம் படிக்க மாட்டாங்க, திருப்பி எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ படிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் இதில் வெற்றி அடைய முடியாது. கண்டினியூஸாக படிக்கணும். நேற்று தோல்வி அடைஞ்சிரு, நேற்று ரிசல்ட் வந்துச்சு வரலை, நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வரலை அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்படி நம்ம தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மிகப்பெரிய வெற்றி அது கையில் கொடுக்கும். இதுவரைக்கும் அப்படி போராடினவங்க தான் நிறைய பேர் ஸ்டேட் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க.
1: இப்போ நீங்கள் நிறைய மாணவர்களை உங்களோட சர்வீஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வர மாணவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க, இப்போ இவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கப்பா, இல்லை இவங்ககிட்ட மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. வெற்றி பெறக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கும் வெற்றி பெறாமல் காத்துட்ருக்கிற கேண்டிடேட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க?
0: முக்கியமான டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னோம்னா, இதில் பல கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு சிலர் வந்து கண்டதையும் படிப்பாங்க, நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க, பல வருஷம் படிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிப்பாங்க, அது ஒரு முக்கியமான சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது, அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனாலிசிஸ், சிலபஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. சக்ஸஸ் பண்ணுறவங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஜென்ரலி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டைம் பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸோடு வேஸ்ட் பண்ணுவாங்க, மொபைலில் லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வெற்றி அடைது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வெற்றி அடையக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மொபைலே அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை தாண்டி அந்த மொபைலுக்குள்ளே போகவே மாட்டாங்க.
1: ஆனால் நம்ம இருக்கிறது இப்போ சோஷியல் மீடியா யாரால மாட்டிகிட்டு இருக்கோமே சார், எல்லார் கையிலையும் மொபைலில் இருக்கும், இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்குது, எல்லா ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை அவாய்ட் பண்ணி அவங்க வெளியில் வர்றது?
0: பட் இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணுறவங்க, நான் இந்த பதவியை அடைந்தே தீரணும், அதுவும் நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே கட்டாயம் போகணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க தான் அந்த முடிவை எடுக்கணும். எதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அவங்க கண்டிப்பாக அவங்கள கட்டுப்படுத்தினாங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்தினாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐந்து ஆறு வருடங்களாக பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க சென்னையில், அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து சில தியாகங்கள்லாம் பண்ணணும் நம்ம வந்து, அப்போனா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும்.
1: டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்

ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காரு சண்முகம் சார். இது மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் பேச போறோம். அடுத்த வாரம் வரைக்கும் காத்துருங்க. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2வது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரச மூலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை ராயபுரம், தண்டையார்பேட்டை ஆகிய பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி மாணவர் விடுதிகளின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில்

400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி இன்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மையது மீறாமல் வாய்மையது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட 7:01 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் உங்களுடைய விருப்ப பாடலாக இதில் ஒளிபரப்பாக போது. உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு அதை இன்புறலாம். அப்படி இந்த தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 298600038 என்ற எண்ணுக்கும், 295205554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களால் ஆன நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இதோ உங்களுக்கான எண்கள் சொல்லியாச்சு. இப்போ நேயர்கள் தயார் நிலையில் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பட்டாபி சார்.
1: எனக்கு அதிசய பிறவி படத்துல இருந்து பாடல்.
0: அதிசய பிறவியில இருந்தா? என்ன பாட்டு சொல்றீங்க?
1: உன்ன பார்த்த நேரம்,
0: உன்ன

0: பாட்டனே ஏறும் ஒரு வேலை வெட்டி செய்ய போற அந்த
1: பாட்டாடா
0: என்ன பாட்டு இல்ல மகிழ்ச்சி உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டு இணைந்திருங்கள்
1: நன்றிங்க
2: என்னாச்சு உனக்கு இங்க பாடுறா

0: எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, நமக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாம் அமைய போகுதுன்றதை கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டிலிருந்து கலிலகமத் பேசுறேன் மணி சார்.
0: மகிழ்ச்சி கலிலகமத், சொல்லுங்க.
1: திரைப்படம் ராம ஸ்னேகன் அருமையா எழுதியிருப்பாரு லிரிக்ஸ், சமையா இருக்கும். விஜய் சார் பாடி இருப்பாரு,
2: நிழலினை நிஜமும் திரிந்திடுமா, நிஜம் சமையா இருக்கும். நிழலினை நிஜமும் திரிந்திடுமா, உறவின்றி உயிரும் வாழ்ந்திடுமா, கருவர் எனக்கு பாரமாமா, மீண்டும் என்னை ஒரு முறை சூமப்பாயம்மா.
0: சூப்பர், மகிழ்ச்சி. இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு.
1: நன்றி, நன்றி சார்.

0: அன்பு எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து வரும் பாடல் நேயருடைய விருப்ப பாடலாக மலர் இருக்கிறது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்க இஸ்மாயில், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: அலைகள் ஓய்வதில்லை, ஆயிரம் தாமரை முட்டுங்களே. ஆமா சார், பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல பாடல்கள்ல, மனம் நிறைந்த பாடல்கள்ல ஒண்ணு இல்லையா அது?
1: ஆமா,
0: ரொம்ப சிறப்பு. இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: தேங்க்யூ சார், நன்றி சார்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார். சிங்குன்றம் அடுத்த கோடி மட்டும் குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க குமார்.
1: ரோசாப்பூ ரகிக்காரி.
0: ஆஹா,
1: ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வெத்தலையா அந்த பாடல் போடுங்க சார். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப
0: ரொம்ப சிறப்பு. அதே பாடல் உங்களுக்காக.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நாங்க நிஜமாக வருவேங்க நிஜமாக வருவேங்க வயசான மனுஷங்க வாயார மனசார வாக்கணும் நீங்க வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க
1: எனக்கு இல்லடா அது உனக்கு
2: எனக்கா

நான் சிங்கப்பூரே நான் சிங்கப்பூரே அப்புறம் பாரு நம்மூரு காடைய முட்டி பார்க்க போறேன். வெக்கல வெக்கல வெக்கலையோ கொழுந்து வெக்கலையோ சின்ன சின்ன

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர் விருப்ப பாடல் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அம்பத்தூர் ரவி.
0: சொல்லுங்க ரவி.
1: படம் வந்து சட்டமெண்டையில், பாடல் வந்து ஆழக்கடலில் தேடிய முத்து.
0: ஆழக்கடலில் தேடிய முத்து இல்லையா? மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இளையராஜா அவர்களுடைய இனிமையான இசையில் இதோ உங்களுக்காக வர இருக்கிறது. ஆழக்கடலில் தேடிய முத்து.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இனிமையான பாடல்கள் சங்கமிக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: என்ன ஏழு கிணறு தேவா?
0: சொல்லுங்க தேவா.
1: இன்னைக்கு எனக்கு வந்து மௌன கீதங்கள் படம், அதுல வந்து மூக்குத்தி பூ மேல.
0: ஓஹோ ஓஹோ.
1: அதுல காரணம் என்ன, கடைசி சீன்ஸ்ல சரிதாவும் இவங்கள நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி,
0: ரொம்ப சிறப்பு இது உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிற பாடல் யாருடைய விருப்ப பாடலா இருக்க போதுன்னு கேட்டலாம். வணக்கம், யார்
1: இங்கே?
0: வணக்கம்,
1: வண்டலூர் குளப்பாக்க வெங்கடேஷ் சார்.
0: சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க விருப்ப பாடல்?
1: படம் வந்து ஒருதலை ராகம் சார்.
0: ஒருதலை ராகம்,
1: பாடல் வந்து வாசம் எல்லாம் மலருது வசந்தது தேடுது அந்த பாடல் சார்.
0: ஆஹா, வாசம் எல்லாம் மலருது இல்லையா?
1: வாய்ப்பு நன்றி சார்.
0: டி ராஜேந்தர் இயக்கம், இசை வரிகள்ல உருவான
1: சார்.
0: இசை சிறப்பு,
1: ரொம்ப நன்றி சார்.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க வீரதுரை, உங்க விருப்ப பாடல்.
1: படம் கிளிபேச்சு கேட்கவா? பாடல் வந்து சிவகாமி நினைப்பு நிலை என்ற பாடல் சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. இதோ

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிறைவு பாடலாக நேயர் அவர்களுடைய விருப்ப பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மணி சார.
0: வணக்கம்,
1: சுப்பிரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சுப்பிரமணியம், உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: தங்கமகன் படத்திலிருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் அந்த பாடல்
0: மகிழ்ச்சி. இந்த பாடல் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். மீண்டும் நேயர்களை 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்று பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மைப் பணியில் மக்களை அதிகளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலகளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை

வெள்ளிக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவிநாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிப்பதற்கு திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கப்படும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களையும் பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற ஒருமைப் போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ் மற்றும் பிராச்சி கிரண் பூவம்மா உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். 100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்குக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்களே, நாம் சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனது மயக்கும் எல்லிசை பாடல்களின் சங்கமமான இந்த நிகழ்ச்சியில் வரையிருக்கிற முதல் பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து பென்னிதயாள் மாணிக்க விநாயகம் அவருடைய குரலில் விவேகா அவர்களுடைய வரிகளில் உருவான பாடல்.
1: ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே எட்டு தசை கூச்சலிலே தட்டுகிற ஓசையிலே சுத்தி வரலாம் சொல்லிட்டு வர்றான் புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நம் மனதை மயக்கும் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் குரலில், வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவான பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: கோவா திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

0: 変な子をね。
1: ஏமா மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வர கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில்

கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆயிரம் விளக்கு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சியை ரெயின்போ ராகுங்கள் மனதை மயக்கிய மெல்லிசை பாடல்களின் சங்கமமாக ரெயின்போ ராகுங்கள் நிகழ்ச்சி உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: वो रिवाइंड।
1: रेनबो रिवाइंड அற்றை திங்கள் அந்நிலவில்
0: ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சி வர இருக்கிற முதல் பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நமக்காக வர இருக்கிற அடுத்த பாடல் தாலாட்டு திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் பி. சுஷிலா அவருடைய குரலில் கே. வி. மகாதேவன் அவருடைய இசையில் உருவான பாடல் சுபதினம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒளிமயமான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நம் மனதை கொள்ளை கொள்ள வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.
1: ஏமாற்றாதே ஏமாற்றாதே

நேரம் நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சிவ் ரெயின்போ ரிவைண்ட். ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் நேயர்களை நமக்காக வர இருக்கிற பாடல் சிவந்த மண் திரைப்படத்திற்காக பி. சுஷ்லா அவர்கள் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் எம். எஸ். விஸ்வநாதன் இசையில்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ ஃபம் 101.4 ரெயின்போ அறுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். இரவு நேரங்களில் அருமையான பாடல்களை கேட்குறதே ஒரு தனி சுகம்தான் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் தான் இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து காத்திருக்கு. முதல் பாடலாக 96 திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் குரலில் கார்த்திக் நேஹா வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். மனசை மயக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் நம்ம வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:15 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் அணிவகுத்து இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கயல் திரைப்படத்திற்காக அரிச்சரன் குரல்ல யுகபாரதி வரிகளில் டி இமானின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது

நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் அயோத்தி திரைப்படத்திற்காக. அடுத்ததாக மெய்யழகன் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில்.

நேரம் 11:32 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் அருமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிறைவாக கேட்ட பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில், ராஜமுருகன் வரிகளில், சென்ரோல்டன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
1: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காதா?

நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனியிலிருந்து. ஸ்ரேயா கோஷல் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் நட்டகாசமான இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினோட இறுதி நிறைவு பகுதியில் தான் இருக்கும். அழகான மெலிசை பாடல்கள்லாம் கேட்டுட்ருந்தோம். நிறைவு பாடலாக வருகிறது பருத்திவிழன் திரைப்படத்திற்காக அறியாத வயசு அப்படிங்கிற பாடலும், அடுத்ததாக மாற்றான் திரைப்படத்திற்காகவும் அடுத்தடுத்து, இதற்கு அடுத்து 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள், காற்றின் மொழி, 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு அடுத்தடுத்து வரிசையாக இடைவிடாத பாடல்கள் உங்கள் செவிகளுக்காக. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மழையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு.

அதன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையினார். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக ஆழ்வார் திரைப்படத்திற்காக

நேரம் 4:10 என கேட்கலாம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் அவர்கள் தவில். முதலில் கேட்கவிருப்பது ஈ வசுதா என்ற ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனை, சஹானா ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது மாட்சி மிகுந்த தாயே. மூமு தண்டபாணி தேசிகர் இயற்றியது. ஹிந்தோள ராகத்தில் ரூபக தாளத்தில்

பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது கௌரி மனோகர கருணாகரா என்ற பாபநாசம் சிவன் இயற்றியது. கௌரி மனோகரி ராகம் ஆதி தாளம்.

மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் அவர்கள் தவில். நேரம் 5 மணி.

இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ குருவாயு பிரேசா சுப்பிரபாதம் கேட்கலாம்.

सच्चयत् सत्येनानेन नः सर्वे यान्तु नाशम् उप